தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்கள் நீங்கள் 9:30 மணி வரை கேட்டு மகிழலாம். அழைக்கும் மணி தொலைபேசி எண் 4162924059.
1: கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் ஒரு தடவை இனிமையான வித்தியாசமான பாடல்களுடன் சந்திக்கவிருக்கின்றோம். நான் ரமேஷ் துரைராஜா என்னுடன் இணைந்து.
2: வணக்கம், நான் சந்தியா பார்த்தசாரதி. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஐ திங்க் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிவிஐல முதல் முறையாக பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி அகைன். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் தொலைக்காட்சியில் பார்க்கலாம், அண்ட் தென் சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோவில் லிசன் பண்ணலாம். இன்கேஸ் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்க்க முடியல அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்க ப்ரோக்ராமை. அண்ட் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இந்த நிகழ்ச்சி வந்து லைவாக டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. பார்க்கறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கால் பண்ணி எங்களோட பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருந்தால் ரெக்வஸ்ட் கொடுத்தா கண்டிப்பாக தெரிஞ்சதுனால டெஃபினட்டாக பாடுவோம். அண்ட் அதே சமயம் யுவர் என்கரேஜ்மெண்ட் வேல்யூஸ் மோர். ஸோ
1: ஆமாம், நிறைய பேர் என்று எம்மை அழைத்து எம்மை உற்சாகப்படுத்துவார்கள் என்று நம்புகின்றோம். சரியா, இப்பொழுது நாங்கள் முதலாவது பாடலுக்கு போவோம். முதலாவது பாடலுக்கு போகிறதுக்கு முன்னர் நாங்கள் இரண்டாவது பாடல் என்னவென்று அதுக்குரிய ஒரு க்ளூவை கொடுத்துருவோம். என்ன நாங்கள் இரண்டாவது பாடல், அதுக்கு முதல் முதலாவது பாடல் வந்து அண்மையில் காலமான இயக்குனர் பாக்யராஜ், இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவர்களை நினைவுகூறும் முகமாக ஒரு பாடல் தரவிருக்கின்றோம். இதற்கு அடுத்த பாடல் அவரது குரு, அவரும் அண்மையில் மறைந்தார், இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை நினைவுகூறும் முகமாக அந்த பாடலை தரவிருக்கின்றோம். இந்த இரண்டாவது பாடல், அந்த பாடல்தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பாடல் அவர் இயக்கிய படம் அல்ல, அவர் கதாநாயகனாக நடித்த படம், ஹீரோவாக நடித்த படம் அந்த படம். அவரது கேமராமேன் என்று நினைக்கின்றேன் அவர் இயக்கிய படம். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடித்து வீர்கள் நினைக்கின்றோம்.
2: இளையராஜா இசையில வந்த ஒரு பாடல். இந்த படத்து இப்போ அந்த இரண்டாவது படம் சொன்னோம் இல்லையா, அந்த படத்தோட கதாநாயகி வந்து அருணா அவர்கள். ஸோ ஒரு ஒரு ஒரு ஒரு க்ளூவா ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் காலர்ஸ் வர வர. ஸோ முதல் பாடல் சார் சொன்ன மாதிரி மறைந்த இயக்குனர் கதாசிரியர் நடிகர் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு ஒரு சின்ன சமர்ப்பணம் இந்த பாடல்.
1: இசையமைப்பாளர் கூட.
2: ஆமா, இசையமைப்பாளர் கூட, கரெக்ட். ஸோ அவருக்கான ஒரு சின்ன சமர்ப்பணம். இதுவும் இசையமைப்பாளர் இளையராஜா இசையில வந்த ஒரு பாடல். எஸ் ஜானகி அவர்களும் யேசுதாஸ் அவர்களும்
1: இல்லை, இது மலேசியா
2: வாசன் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து பாடின ஒரு பாடல்.
1: தூரல் நின்னு போச்சு திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் இது வந்த பாடல். மன்னிக்க வேண்டும்,

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவிஐ சிஎம்ஆர் வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி. நீங்கள் எங்களுடன் அழைக்க வேண்டிய இலக்கத்தை இருக்க தருகின்றோம், 416-292-4059.
1: முதல் நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: ஹாய் சத்யா, நான் எடின். ரமேஷ், வணக்கம்.
0: வணக்கம் சத்யா, தேங்க்யூ.
1: வணக்கம் எடின்,
0: சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சோமா இருக்கு. தங்கச்செங்கல் யாருக்கு போறோன்னு தெரியாம இருக்கு. உங்களுக்கு அல்லது சந்தியாக ரெண்டு பேரும் அருமையா பாடுங்க. அட்டாசம்.
1: நன்றி, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. அடுத்த பாட்டுக்கு ஏதாவது தெரியுமா, க்ளூ கண்டுபிடிச்சிங்களா?
2: நான் இப்பதான் பார்த்தேன். என்ன கொடுத்தீங்க, என்ன க்ளூ கொடுத்தீங்க?
0: பாரதி ராஜா அவர்களுக்கு சமர்ப்பணமாக, அண்மையில் காலமான இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு சமர்ப்பணமாக இந்த பாடல். ஆனால் அது இந்த பாடல் அது அவர் இயக்கிய திரைப்படம் அல்ல, இந்த பாடல் வந்த படம்.
2: மறுபடியும் அந்த இன்னொரு வேலை டெக்ஸ்ட்ல போட்டுறேன். சந்தோஷம் கூட குரல்கள் மற்றும் இனிமையான துல்லியமான ஒரு விஜய் அண்ணாட ஒரு எல்லாருக்கும் இனிமே கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்ஜாய் பண்ண
0: இணைப்பிலே இணைந்து கொண்டபைக்கு நன்றி சத்யா, நன்றி.
1: அவர் எடின், எடின் அவரோட பேரு.
0: மன்னிக்க வேண்டும், எடின்
1: சிங்கர் அவர். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
3: நான் பவன் பேசுறேன். இருவரும் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் பவன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சந்தியா. ரமேஷ், நல்ல பாடலா ஆரம்பிச்சிருக்கீங்க. தங்க சங்கிலியோடைய தங்கமாவே ஆரம்பிச்சிருக்கீங்க.
1: நன்றி, நன்றி.
3: முக்கியமா நல்ல சிறந்த பாடல் மட்டும் இருக்கும் என்று எனக்கு தெரியும்.
1: நன்றி.
0: எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க?
3: புரியல என்னது,
1: எப்படி சிறந்த பாடல்கள் தேர்வு பண்ணிருப்போம் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு.
3: தெரியுதா, நீங்க இன்னைக்கு நீட்டா பாடுறீங்க, காலம் காலமா பாடுறவங்க கட்டாயம் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல தான் வந்திருப்பீங்கன்னு தெரியும். தானே எனக்கும் தெரியும், கேக்குறவங்களுக்கு தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியும்.
0: நன்றி, நன்றி.
1: தேங்க்யூ பவன்.
0: அடுத்த பாடல் என்னன்னு கண்டுபிடித்தீர்களா?
3: கொஞ்சம் பாரதியார் ராஜாவுக்கு போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பிள்ளையா சொல்லி மாட்டிக்க விரும்பல.
1: பரவாயில்ல, தேங்க்யூ சோ மச் பவன், தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
3: தொடர்ந்து பாடுங்க, கேட்டுட்டு இருக்கோம்.
1: தேங்க்யூ. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் சந்தியா, ரமேஷ், டோமினி சந்திரன், அப்படி இருவரும் இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் சந்திரன்.
4: நாம மாச்சியா இருக்கோம். அருமையே அருமையான பாடலோட ஆரம்பிச்சிருக்கீர்கள். அதே மாதிரி சமர்ப்பணம் பாடல் மிகவும் மாச்சியா இருக்கின்றது. அந்த கலை உங்களுடன் தொடர்ந்து இருக்க கவர்மெண்ட் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் சிஎம்ஆர் டிவி கலைஞர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நினைக்கிறேன். அடுத்த வந்து சிறு பொன்மணி கலையம் என்று சொல்லி சிறு பொன்மணி அசைன்மெண்ட் பாடல் என்று நினைக்கின்றேன். கல்லுக்குள் ஈரப்படம்
1: நினைக்கின்றேன்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மாலை, வணக்கம் இருவரும். சந்தியா அண்ட்
1: இணைப்புல இருக்கிற நேயர்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த பாடல் நிறைய க்ளூ வந்திருக்கு. சோ அது என்ன பாடல்னு பார்த்துட்டு மறுபடியும் வருவோம். பட் இந்த பாட்டுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்த பாடலுக்கு
0: அடுத்த பாடல் இது ரஜினிகாந்த் இரண்டு கதாநாயகிகளுடன் இணைந்து நடித்திருப்பாங்க.
1: ஆமா, இரண்டு கதாநாயகர்கள், இரண்டு கதாநாயகி. அதுல ஒரு கதாநாயகியோட அறிமுக படம் இது.
0: அப்படியா?
1: ஆமா.
0: நதியா, ராதா அவர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் ரஜினிகாந்துடன். இந்த இதுவும் இசைஞானி இளையராஜா அவர்களின் தயாரிப்பில் வந்த படம் என்று நினைக்கின்ற இந்த திரைப்படம். அவ்வளவும் காணும்.
1: இந்த பாடல் முடிஞ்ச அடுத்த,
0: இப்பொழுது இரண்டாவது பாடலை தரவிருக்கின்றோம். இந்த பாடல், ஆமாம், ஒருத்தர் வந்து கூறியிருந்தார், கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா, எஸ் ஜானகி அவர்கள் பாடிய சிறு பொன்மணி.

0: நன்றி.
1: அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
0: ஆமா வணக்கம். வணக்கம் புருஷோத்தமன், நாங்கள் நன்றாக இருக்கின்றோம், எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நான் மகிழ்ச்சியாக, நன்றி. ரமேஷ் அண்ணா, சரி, நான் பாடல் படம் கேட்டிருக்கேன் வந்து வாழ்த்திருக்கிறேன். இருவரும் நல்ல பாடல்கள் எடுத்து, நல்ல முதல் பாடல் நல்லா இருந்தது, இப்போ நல்லா இருந்தது. என்னுடைய இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி புருஷோத்தமன், நன்றி. இணைப்பில் வந்து வாழ்த்தி அமைக்க நன்றி.
1: அடுத்த
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
3: நான் முரளி கேட்கிறேன், ரமேஷ்.
0: வணக்கம் முரளி.
3: முதல் பாடல் ரெண்டு பாடலும் அருமை.
0: அப்படியா, நன்றி.
3: இருந்தது, நான் நினைக்கிறேன் இருக்கும் நினைக்கிறேன். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா.
0: நெருங்கி வந்து விட்டீர்கள்
3: கிட்டத்தட்ட. இல்லாடி எங்கிட்ட போதாதே தெரியல. பிரைஸ் உடன் எழுதின பாடல் நினைக்கிறேன் இது.
0: யார் எழுதியவர் என்று தெரியவில்லை என்றால் நெருங்கி வந்து விட்டீர்கள் முரளி. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத பாட்டே இல்லை, எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர் தான்.
3: நன்றி நன்றி. இருவருக்கும் தொடர்ந்து நல்ல பாட்டு பாடுங்கள், இடைக்கலை முடிந்தால் வருகிறேன்.
0: நன்றி நன்றி
3: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
4: ரமேஷ் அண்ட் சந்தியா.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
4: நான் வடிவாம்பாள் கதைக்கிறேன், மிஸ் ஆகாவில இருந்து.
0: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
4: நீங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்ததுக்கு நன்றி சொல்லுவேன்.
1: நன்றி நன்றி.
4: ரமேஷ், பாபு கரியோகியிலிருந்தே நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம்.
0: ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை சொல்லுவீர்கள், நன்றி.
4: ஏன்னா நாங்க உங்களை கண்ட உடனே வேற இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவோமோ, அவர் வந்திருக்கிறார். அதாவது நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க, எனக்கு அது வடிவா தெரியாதுண்டு. நான் சுரக்கா வித்தாலும் குடும்பத்தை காப்பாற்றுவேன் ஞாபகம் இருக்கா?
0: போன முறை சொன்னீர்கள், ஆனா என்ன பாட்டு என்று சொல்லவில்லை.
4: என்னாலே பிடிக்கலாம் இருக்கு, யாரும் நேயர்கள் கண்டுபிடிச்சா கட்டித்தனம்
0: எனக்கு.
4: சண்டியா, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குமா, நல்லா பாடுறீங்க, ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க, தொடர்ந்து பாடுங்க, நாங்க பாத்து கொண்டிருக்கோம்.
1: நன்றி நன்றி, அழைத்தது ரொம்ப ரொம்ப நன்றி
4: நன்றி
0: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்.
5: ஹலோ, நான் மொன்றியால் இருந்து பாலா கதைக்கிறேன்.
0: வணக்கம் பாலா, எப்படி இருக்கிறீர்கள்? மொன்றியாலில் வாழும் ஒரு கலைஞன். நன்றி பாலாண்ணா, நிகழ்ச்சியை ரசியுங்கள். அழைப்பில வந்து வாழ்த்தியமைக்கு நன்றி பாலா.
5: இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
5: சந்தியாக நல்ல ஓமம்.
1: நன்றி, தேங்க்யூ சோ மச்.
6: வணக்கம் சந்தியா, ரமேஷ். மீண்டும் சாரா.
1: சாரா வணக்கம்.
6: வணக்கம். அந்த பாட்டு வந்து ராஜாதி ராஜன் படம் தானே?
1: சரி சரி, படம் சரி.
0: சொல்லுங்க, பாடல் வந்து கண்டுபிடித்தீர்களா?
6: பாடல் வந்து அதுல ஒரு பாட்டு வந்து கண்டுபிடிச்ச மறந்துட்டது. ராஜா ராஜாதி என்னமோ அந்த பாட்டு, ராஜா ராஜாதி ராஜானா அந்த பாட்டு.
1: ராஜாதி ராஜா வந்து மன்னன்.
0: சரி பார்ப்போம், நாங்கள் அந்த பாடலை இன்னும் ஒரு
6: இல்ல பாட்டு நான் மறந்துட்டு, நான் பாட்டு எடுத்துட்டு தான் வந்தேன் சொல்ல உங்கள்கிட்ட.
0: அப்படியா,
6: எனிவே நோ ப்ராப்ளம். தேங்க் யூ
1: தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்.
0: மீண்டும் வந்தமைக்கு நன்றி. ஆமா, அடுத்த பாடலை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முதல் இதற்கு அடுத்த பாடலுக்குரிய சிறு ஒரு இதொன்று சொல்லுவோம்.
1: என்ன சொல்லுவோமா? அடுத்த பாடல் வந்து ஒரு ஃபீமேல் சோலோ. எஸ் ஜானகி அம்மா, இளையராஜா சார் இசையில் வந்து எஸ் ஜானகி அம்மா பாடிய ஒரு ஃபீமேல் சோலோ. இது வந்து கார்த்திக் அவர்களும் பானுப்ரியா அவர்களும் நடித்த ஒரு படம். நான் இன்னொரு ஒரு க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னா, கார்த்திக் ஹீரோ, பட் அவர் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ட்ராவல் பண்ணுவார் இந்த ஃபுல் படத்துலேயும். பானுப்ரியா அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயின். ஸோ ஐ திங்க் இது காணும் நினைக்கிறேன்.
0: அவர் டான்சராகவே வருவார் இந்த படத்தில்.
1: ஆமாம், பரதநாட்டியம் டான்சராக வேற வருவாங்க. ஸோ அவர் அப்படி கனவுலேயே வாழ்ந்துட்டு இருப்பார் அவங்களோட.
0: ஜானகியம் அவர்கள் பல அவர்கள் ஆயிரக்கணக்கான சோலோ சாங்ஸ் அவர் பாடியிருக்கிறார். என்றாலும் இந்த பாடல் நீங்கள் நான் நினைக்கின்றேன் நான் முதல் முதலாக இந்த பாடல் இங்கே பாடுகின்றீர்கள் சந்தியா. அருமையான பாடல், அவ்வளவும் போதும் நினைக்கிறேன். இப்போ அடுத்த பாடலை பாடுவோம். ஆமாம், வந்து சொன்னார்கள். ஆனால் அந்த படம் சரி, அவர்கள் சொன்னார்கள் அந்த ராஜாதி ராஜா திரைப்படம். ஆனால் அந்த பாடல் வந்து
1: இப்போ பார்த்துருவோம். அந்த பாடல்
0: பாருங்க.
7: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஎம் மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4162924059.

0: நன்றி
1: நன்றி. அருமையான பாடல் இது. இந்த பாட்டு ஆக்சுவலி ஃபுல்லா பாடல் ஃபுல்லாவே ஹார்மனிஸ் வரும், அதோட இருந்தா இன்னும்.
0: இந்த பாடல் உண்மையில ரெக்கார்டிங் தியேட்டர்ல பாட வேண்டிய பாட்டு இந்த பாட்டு. மூன்று 3-4 லேயர்ஸ்ல இந்த சாங்ஸ் அவர் இசையமைச்சிருப்பாரு, இந்த டிஃபரெண்ட் ஹார்மனிஸ்ல வந்து.
1: அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறன், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லாரும் மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. ரொம்ப நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும், சூப்பரா பாடுறீங்க. அதே கண்டினியூ பண்ணுங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். டிவிஐக்கும் சிஎம்ஆருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும்
0: நன்றி
2: நன்றி சொல்லிக்கொண்டு அவங்களை வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு நல்லா மேல இன்னும் மேல் மேல வாங்க, இன்னும் திரும்பவும் திரும்பவும் வாங்க, வந்து பாருங்க.
1: கண்டிப்பா
0: நன்றி கண்ணன், நன்றி இணைப்பிலே வந்து வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி.
2: நல்வரவு நல்வரவு நல்வரவு.
0: ஆமா, அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார்
3: பேசுறீங்க? ரமேஷ் அண்ட் சந்தியா.
0: ஓ ராஜி,
3: ஓ ஹவ் ஆர் யூ போத்?
0: வெரி குட் ராஜி, எப்படி இருக்கீங்க?
3: வெரி நைஸ் வெரி நைஸ். என்ன பாட்டு, உங்களோட பாட்டுகள் மற்றது. சந்தியா, யூ ஹாவ் அ ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ் எவர்.
1: Thank you so much.
3: And Ramesh, you don't need to say anything about you. Both of you are rocking stars. You both are rocking. Lovely to hear you guys both together.
0: Raji, avarum oru padagi.
1: I know her.
0: Ennudan unaindhe oru program seidirundar.
1: I know she is a wonderful singer too. I've heard her singing live nariya ketirukken.
0: Nariya nandraga.
3: Thank you. So much. Thank you. You guys are rocking. Rock more, and then I am so happy to hear you.
1: Thank you so much.
0: Thanks, Raji. Thank you.
3: All right. No problem. Bye.
1: So, பாடல் முடியறதுக்கு ஒரு 30 வினாடிகள் முன்னாடியே கால் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு அந்த கரெக்டாக பாடல் முடியும் போது கனெக்ட் ஆகும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059.
0: ஆமாம், அது அடுத்த பாடலுக்குரிய, இப்போ நாங்கள் அடுத்த பாடல் தரவிருக்கின்றோம். அதற்கு முதல் இதற்கு அடுத்த பாடலுக்குரிய
1: இந்த பாடல் வந்து சொல்லவா, ஸ்னேகா அவர்களும் சேரன் அவர்களும் நடித்த ஒரு படம். இது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நடித்த ஹீரோ ஹீரோயினா நடித்த ஒரே படம். வித்யாசாகர் அவர்கள் இசையில ஸ்வேதா மோகனும் கார்த்திக்கும் பாடின ஒரு பாடல். ஐ திங்க் இந்த
0: மெலடி,
1: இது ஒரு மெலடி, வித்யாசாகர் சார் இசையில வந்த பாடல். கண்டிப்பா இது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னேகா அண்ட் சேரன், டைரக்டர் சேரன் அவர்கள் நடித்த படம். ஸோ இந்த அதுக்கு முன்னாடி இந்த பாடல் போயிடுவோம்.
0: இந்த பாடல்
1: ஃபீமேல் சோலோ இது. ஸோ அடுத்த நேயர் அதுக்குள்ள இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்
0: வணக்கம்
4: வணக்கம், நான் ராம் பேசுறேன்.
1: ஹலோ ராம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். சாரி, க்ளூசல் நீங்க பாட போகும்போது நான் கால் பண்ணிட்டேன்.
1: இல்ல இல்ல பரவாயில்ல, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
4: ஃபர்ஸ்ட் மூணு பாட்டு சூப்பரா இருந்தது. வாவா மஞ்சள் மலரே சூப்பர்.
1: இணைப்பில்
0: இருப்பவர்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் இந்த பாடலை பாடி முடித்தவுடன் உங்களை இணைப்பில் எடுத்துக் கொள்வோம். அடுத்த பாடல்
1: என்னன்னு பாடும்போது கண்டிப்பா தெரிஞ்சு,
0: கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற திரைப்படத்தில்
1: கோபுரங்கள் சாய்வதில்லை பாக்யராஜ்
0: மணிவண்ணன்,
1: சாரி சுஹாசினி அண்ட் மோகன் அவர்கள்.
0: ஆமா சரி, அந்த திரைப்படத்தில் இருந்து ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல்.

0: யாருமே மிக அருமை. இந்த பாடல் எடுப்பதற்கு எல்லாரும் பயப்படுவார்கள். இந்த பாடல் மிக அருமை சந்தியா, நன்றி.
1: ஸோ இன்னொரு முறை நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 416-292-4059. அண்ட் இந்த நிகழ்ச்சி டிவிஐ ஹிச்டி தொலைக்காட்சி, அப்புறம் சிஎம்ஆர் 101.3 FM, அண்ட் தென் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் பேஜிலையும் லைவாக போய்கிட்டு இருக்கு.
0: நன்றி. இப்போ
1: பாடல் அதே மாதிரி முடியறதுக்கு ஒரு 30 வினாடிகள் முன்னாடி கால் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக பாட்டு முடிஞ்சு கனெக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட், டிவி வால்யூமையும் பேசும்போது கொஞ்சம் கம்மி, கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிவிட்டு இங்கே இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பேசுனீங்கன்னா ஃபீட்பேக் வராது. உங்கள் வேலையை நிறைய குறைச்சிக்கிட்டே இருக்கேன்.
0: இணைப்பிலே ஒருத்தர் இருக்கார். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
2: நம்ம வடிவாமல் திரும்ப வந்திருக்கிறேன்.
0: ஆ வடிவாமல்,
2: ரமேஷ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆண்டிப்பட்டி அந்த பாட்டு தர்மதுரை படத்துல இருந்து.
0: ஓ அப்படியா,
2: ஞாபகம் இருக்கா?
0: ஆமா ஆமா ஆமா. நன்றி நன்றி. மூளையை கசக்கி புளிந்து எடுத்து விட்டீர்கள் கடைசியாக.
2: ஓகே நன்றி. அடுத்த முறை வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமா பாடுங்க, நல்லா இருக்கும்.
0: நன்றி, மிக்க நன்றி. அப்படியே
2: நன்றி.
0: இன்னப்பிலே மீண்டும் வந்தபைக்கு நன்றி.
1: ஸோ இந்த பாட்டுக்கு இப்போ ஒரு பாடல் பாடினதுக்கு அப்புறம் அடுத்த பாட்டு வந்து ஒரு மேல் சோலோ.
0: ஆமா, அது என்னுடைய சோலோ.
1: சோலோ சொல்லாமா? இது வந்து சத்யராஜ் அவர்கள் நடித்த ஒரு படம். அதுல அவர் வந்து படம்
0: ஒரு வயதான வேடத்திலே நடித்திருப்பார். அவருடன் இணைந்து குஷ்பு, மனோரமா, கவுண்டமணி. ஆமா, அந்த சத்யராஜும் கவுண்டமணியும் அடிக்கிற கூத்தெல்லாம் அந்த படத்துல அவளுடைய வாயிறு வலிக்க நீங்க சிரிக்கலாம். அவ்வளவுத்துக்கு அந்த ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு.
1: அது இது ஒரு பெப்பி நம்பர் இல்லையா, மெலடின்னு சொல்ல முடியாது. இது ஒரு பெப்பி
0: பாடல். ஆமா, கேட்டிருப்பீர்கள். ஆனா மீண்டும் ஒரு கால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கான இந்த பாட்டை எடுத்து வந்திருக்கின்றேன். அடுத்த பாடல் இப்பொழுது நாங்கள் இப்பொழுது நாங்கள் பாட வேண்டிய பாடல் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்தில் இருந்து.

0: நன்றி
1: நன்றி. அடுத்து நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம், இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
1: வணக்கம்
2: வணக்கம்.
1: கார்ல போயிட்டு இருக்காங்க, எதுங்க எஃப்எம் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கார்ல போயிட்டு
2: சரி, அடுத்து அடுத்து நேரப்பமா. சரி, இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முதல் ஒரு 2 நிமிடங்கள் விளம்பர இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் உங்களை சந்திக்க வருகின்றோம். நன்றி.
3: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
4: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.
5: Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்ப்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ, இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்ப்டன், 905-456-8433.
2: வெல்கம் பேக் டு சிஎம் டிபிஐ சிஎம்ஆர் வழங்கும் இந்த மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சி.
1: ஸோ இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் நீங்கள் டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சியில் பார்க்கலாம். அண்ட் சிஎம்ஆர் 101.3 FM, அதுக்கப்புறம் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் லைவ்லேயும் பார்க்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 6292-4059, கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். க்ளூவுக்கு விடை தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை எதுவுமே இல்லை, ஜஸ்ட் விஷ் பண்ணோம் அப்படின்னாலும் டெஃபினட்டாக கால் பண்ணலாம்.
2: நீங்கள் ஏதாவது விரும்பின பாடல்கள், உங்களுக்கு விரும்பிய பாடல்கள் ஏதாவது விருப்ப தெரிவாக இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லலாம். இயலும் என்றால், முடியும் என்றால் நாங்கள் பாடுவோம்
1: கண்டிப்பாக. இப்போது இந்த மெயில் சோலோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் கண்டுபிடிக்க எல்லாருக்கும் மேபி கஷ்டமாக இருந்துச்சா?
2: கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த பாடலுக்குரிய குழுவை குழுவோம். இது ஒரு பழைய பாடல், இது ஒரு பழைய பாடல். ஏஎம் ராஜா, சுஷீலாமா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். என்னென்று சொல்கிறது, பாட்டுக்கு எனக்கு என்ன குழு கொடுக்கணும்னு தெரியல. என்னெண்டா இந்த இது வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர் நடித்திருப்பார், SSR நடித்திருப்பார் இந்த படத்துல.
1: படத்தோட பேர் சொல்லலாமா? ஏன்னா நிறைய
2: சொல்லுங்க.
1: சரி, ஓகே. இந்த படம் பேர் வந்து பெற்ற மகனை விற்ற அன்னை. சோ இந்த படம், ஏன்னா இது ரொம்ப பழைய படம்,
2: இந்த பாடல் மிகவும் மிகவும் பாப்புலரான ஒரு
1: பாடல். கொஞ்சம் பெப்பியான பாடல் தான் இது. சோ ஐ திங்க் பி சுஷீலா அவர்கள்
2: படம் சொன்னா கண்டுபிடித்து விடு.
1: ஏம் ராஜா.
2: சரி, இப்பொழுது எனது சோலோ பாடல். இந்த பாடல் நடிகன் என்ற திரைப்படத்தில் இருந்து இயக்குனர் பி வாசு அவர்கள் இயக்கிய இந்த பாடல். இசைஞானி இளையராஜா இசை.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-9999.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணன், கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
3: Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9055-667-7200.
7: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: ஸ்கிரீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான்.

0: வேலையும் கிடைச்சிட்டு. GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
1: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

இவள் ஆவாரம் பூதானோ நடைக்கேதானோ சலங்கைகள் தர

பளிங்கு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் தான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண்கா.

மயனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் செய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேரானோ கலங்கைகள்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 14 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- தொடர்பை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சல்டேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
3: 416-821-0462
4: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

யோசிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் யோசிப்ப.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் டாட் சிஏ 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
3: Music Connects.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மீண்டும் இந்த அருமையான நாளில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜ். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் உங்களுக்கே தெரியும், 416-644-6222. எப்பயுமே நான் சொல்கிறதான், புது நேர்கள், அதாவது நேர்கள் நிறைய பேர் வந்து ரெகுலராக ஷோவை கேட்குற நேர்கள், ஆனால் கால் பண்ணுறதில்ல. அதை எல்லாத்தையும் தகர்த்து இன்றைக்கி வந்து சரித்திரத்தை மாற்றி எழுதுவோம். புது நேர்கள், இது வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோன் எடுத்து இந்த நம்பருக்கு டயல் பண்ணணும், 416-644-6222. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இந்த தலைப்புக்கும் உங்கள் கண்டென்ட்டை கொடுக்கணும். இல்லை ஐயோ அவ்வளோலாம் வேணாம் எனக்கு, வெக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட விருப்ப பாடலை மட்டும் கேட்டு போகலாம். பாடல் கூட கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னா சும்மா வந்து ஹலோ சொல்லிட்டு போகலாம். அதை பண்ணுங்கள், அது பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், பழகலாம் வாங்க. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கொடூரமான வன்முறையைத் தொடர்ந்து இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பில் மீண்டும் முதலீடு செய்யுமாறு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விரைவில் சென்னை தலைமை செயலகம் முன்பாக நிர்வாண போராட்டம் நடத்தப்படும் என்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்திருக்கின்றார். கனடாவில் சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜர் கொல்லப்பட்ட வழக்கில் லோரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் கோல்டி பிரார் ஆகியோர் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததைத் தொடர்ந்து இந்திய அரசுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கனேடிய காவல்துறை தெரிவித்துள்ளது. பாரினில் உள்ள ஷேக் ஈசா தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது இன்று ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள எதிர்க்கட்சிகளின் குரல்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் எ டீம் நெக்ஸ்ட் வேவ் என்ற பெயரிலான புதிய அரசியல் தளம் ஒன்றை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்துள்ளனர். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானிய அறிவித்தலின் மூலம் காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்றை நிறுவுவதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் குறித்த உளவுத்துறை தகவல் 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பே கிடைத்திருந்த போதிலும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ண தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த வருடம் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 63,839 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் இலங்கை முழுவதிலும் டெங்கு தொற்றினால் 42 பேர் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இயக்கத்திற்கு தேவையான போதிய இயந்திர தொகுதிகள் இல்லாததன் காரணமாக தினமும் இயக்கப்பட்டு வந்த கொழும்பு காங்கேசன்துறை இடையிலான கடுகதி ரயில் சேவையை வாரத்தில் 4 நாட்கள் மாத்திரம் இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. தனியார் பாடசாலைகள் கல்விக் கட்டணத்தை அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. கேரள மாநிலம் வயநாடு

நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன 5 பேரை தேடும் பணி தீவிரமாக இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவினால் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 500,000 நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வருகையில்லா ஆவணப்பதிவு திட்டத்தின் கீழ் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறையை ஆகஸ்ட் 17 தேதி முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைக்கவுள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தனது முதன்மை செயலாளர் டொம் பிட்ஃபீல்ட் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை செனட் சபைக்கு பிரதமர் மா கானி நியமித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் விற்கப்படாத அடுக்குமாடி குடியிருப்புகளை மலிவு விலையில் வீடுகளாக மாற்றும் அரசாங்கத்தின் திட்டத்தை பொதுச்சபையின் நெறிமுறை குழு விசாரிக்க வேண்டுமென்ற கன்சர்வேட்டிவ் கட்சியின் முயற்சியை லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை மொன்ட்ரியல் அருகே சிஎன் நிறுவனத்தின் 49 ரயில் பட்டிகள் தடம் புரண்டதற்கான காரணத்தை இப்பொழுது தீர்மானிக்க முடியாது என்று கனடாவின் போக்குவரத்துத்துறை பாதுகாப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா பல கடுமையான தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து அந்த 2 நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த நிலையற்ற அமைதி தற்பொழுது மிக கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களை விமர்சித்திருக்கின்றனர். ஈரானின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதி ஊர்வலத்தில் 23,00,000 அதிகமான மக்கள் பங்கேற்றதாக ஈராக்கின் பாப்புலர் மொபிலேஷன் PMF அமைப்பு தெரிவித்ததாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பல மாத கால விசாரணைக்கு பிறகு போலி கொலை வழக்குகளை காட்டி குடும்பங்களை மிரட்டி பணம் பறிக்க ஜக்கு பகவான்புரியாவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலுக்கு உதவியதாக பணியில் உள்ள பஞ்சாப் காவல் அதிகாரி ஒருவர் மீது அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனா்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கு என்னென்னலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்னைக்கு தலைப்பு என்னன்றதையும் பார்த்துருவோம். எப்பயுமே சம்மர் வந்துட்டால் வந்து அதிகமாக சாப்பிட்ற ஐட்டம் தான் வந்து கொண்டாடுவாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரீசர் பாப் டே. அந்த ஃப்ரீஸ் பாப் ஒரு மாதிரி டியூப் மாதிரி இருக்குமே, டியூப் ஐஸ்கிரீம், டியூப் ஐஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளாம் சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். அது வந்து இங்கே இப்போ பயங்கர ஃபேமஸ். என்னுடைய கிளாஸுக்கு வர்ற குழந்தைங்க எல்லாருக்குமே என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த ஃப்ரீஸ் பாப் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு நீளமான டியூப் ஐஸை வந்து அப்படியே வந்து ஜாலியாக வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய விதமான ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு இல்லையா. இன்றைக்கி வந்து அதில் ஐஸ்கிரீம் சண்டே எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரில, அந்த ஐஸ்கிரீம் சண்டேக்குன்னு இன்றைக்கி ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது தவிர வந்து இன்றைக்கி குழந்தையாகவே நீங்கள் மாறுறதுக்கான ஒரு நாள் அப்படின்னு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணப்படுது. நீங்கள் வந்து பிக்கம் அ கிட் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அதே மாதிரி இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா வீடியோ கேம் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. வீடியோ கேம் வந்து அது எந்த அளவுக்கு இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, டிவோர்ஸ் நடக்குது இல்லையா, யூஎஸில் வந்து டிவோர்ஸ் நடக்கிறதுல 12% ஆஃப் டிவோர்ஸ் நடக்கிறதுக்கான காரணம் வந்து வீடியோ கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று சொல்லுது. அந்த 12% ஏன் அப்படின்னா, கணவன் வந்து மனைவியை கண்டுக்கிறதில்ல, குழந்தையை கண்டுக்கிறதில்ல, சம்பாதிக்கிறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல, எந்நேரமும் வந்து வீடியோ கேமை விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி, அதில் ஒரு வெங்காயமும் வர்றதில்ல, அதை போய் விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு அதை காரணமாக காட்டி வந்து டிவோர்ஸ் ஆகிற கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இப்போ வீடியோ கேம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் நீங்கள்லாம் வீடியோ கேம் விளையாடி இருக்கீங்களா அப்படின்னா, எந்த ஃபேவரட் வீடியோ கேம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தனி அது தலைப்பு இல்லை. தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேள்வி தான். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் வேறு ஒருத்தரை பார்த்துட்டு, வேறு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவரை பார்த்துட்டு வந்து நீங்கள் நினைக்கலாம், சே தங்கமான ஆளாக இருக்காரே, இவரை வந்து நம்ம தங்கச்சிக்கு மாப்பிள்ளையாக கொண்டு வந்திருக்கலாமே அப்படிலாம் வந்து நம்ம சில டைம் யோசிப்போம். சே இந்த வீட்டில் போய் பிறந்திருக்கலாண்டா அப்படின்னு நினைப்போம். அந்த ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி நம்ம வேறு வீட்டில் போய் பிறந்திருக்கலாண்டா அப்படின்ற மாதிரி, இல்லை வந்து சே இந்த இடத்துல இருந்திருந்தா நான் இந்த ஃபேமிலியில் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் நினைப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், நீங்கள் வந்து ஒரு ஆளை அடாப்ட் பண்ணிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆளை எடுத்துக்கலாம். அது குழந்தையாக இருக்கலாம், இல்லை வயசானவராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஒரு நபரை வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பராக நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யார் அடாப்ட் பண்ணுவீங்கன்றது தான் கேள்வி. நீங்கள் வெரி சிம்பிள், டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் நிறைய நேரங்களை எடுக்கலான்ற ஒரு விருப்பத்தோடு வந்திருக்கேன். ஸோ யார் கனெக்ட் பண்ணாலும் ஒரு அன்பு வேண்டுகோள், 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் பேசிட்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு இதுக்கு கட்டுன்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். உங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தரை வேற ஒரு ஆள், அது யாராக வேணால் இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், இல்லை வயசானவராக இருக்கலாம், அடல்ட்டாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், ஏன் விலங்காக கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு நாய் பூனை குரங்கு கரடி புலி எதுவாக இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை அடாப்ட் பண்ணி உங்கள் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக ஆக்கணும் அப்படின்னு விரும்பினீங்க அப்படின்னா அது யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இந்த எக்ஸசைஸை வந்து நான் பண்ணி பார்த்தேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் இந்த தலைப்பு எடுத்து வந்திருக்கேன். இந்த தலைப்புக்கு உங்கள் கண்டென்ட்டோட கால் பண்ணுங்கள், 416-644-6222. இப்பொழுது இணைப்பில் இருக்கும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் இதையும் பேசுகிறேன். எப்படி நல்லா இருக்கிறீங்களோ?
1: நல்லா இருக்கேன். அதே நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன், நன்றி.
1: எஸ்
2: தலைப்பு கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கதையோட மறந்துடாதீங்க, இன்னைக்கு தாரணி அக்கா பாடணும் இல்ல, ஞாபகம் வச்சிருங்க.
1: வாவ் சூப்பர், இதுக்குதான் இதேன்னு ஒருத்தர் வேணும்ன்றது.
2: அது இதுக்குத்தான் நான் இருக்கேன் இல்லே.
1: உண்மையிலே நான் மறந்துட்டேன், சுத்தமா
2: மறந்துட்டேன். அவ வந்து எனக்கு ரசிகனுக்கும் ஜூனியர், அவ ஒரே மியூசிக் ஸ்கூல்ல நாங்க படிச்சாங்க, ஒரே ஸ்கூல்ல.
1: ஓ அப்படியா, ஓகே ஓகே.
2: இருக்குது நல்ல கோயில் இன்னைக்கு
1: எல்லாருக்கும் சீனியரா இருந்து ராகிங் பண்றீங்க இப்ப ஜூனியர்.
2: என்ன எனக்கு என்ன பொறுத்தமட்டில் எந்த பிரதர் சொல்றையும் விட எனக்கு ரசிகனையும் மதனையும் பிடிக்கும். இதுல ஒரு ஆள் என்று சொல்றாங்க, இது ரெண்டையும் நான்
1: தத்தெடுத்தேன். ரெண்டு பேரை தத்திருக்கு, ரசிகனையும் மதனையும் கூட ஃபேமிலியில ஒரு மெம்பரா.
2: அவங்க இந்த பிரதர்ஸ் மாதிரி அப்ப ஏதோ
1: அப்ப குடும்பம் விளங்கிடும், எல்லா கேஸ்லயும் மாட்டுவீங்க. அப்புறம் உங்களையும் சேர்த்து குடும்பத்தை விட்டு துரத்திடுவாங்க.
2: நான் எடுக்கிறேன், தத்தெடுக்கிறேன், பிரச்சனை இல்லை.
1: முடிஞ்சே போச்சு. ஓகே,
2: அப்பா அது சொல்லிட்டு அடுத்து நான் சொல்ல மண்டே உங்களுக்கு ஜோசியது மண்டே சொல்ல
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அடுத்து ஒரு தீண்டலுக்கு நான் போனேன்.
1: ஓகே,
2: நடக்க மாட்டினி ஒருத்தி வந்து கேட்டா இது இவர் நடப்பாரோ கேட்டா நான் ஒண்ணுமே ஜோதி நான் பக்கத்துல இருந்தேன். இனி அவர் நடந்தென்ன இருந்தென்ன
1: ஐயோ, நீங்க ஃபியூனரல்ல போய் எல்லாரும் சிரிக்க வச்சிருக்கீங்க.
2: யோசிக்கல, சும்மா
1: அது ஃப்ளோல வந்துருச்சு.
2: நான் யோசனை இது யாரும் சொல்லாமோ சொல்லக்கூடாது. என்ன விளக்கு வந்து சொந்தக்காரர் சொந்தக்காரர் ஆனா இடத்துல எது சொல்லாமனே இருக்கல. நீங்க கேட்டா ஒரு பத்து பேருக்கு சொல்லுவீங்க தானே.
1: அது சரி, கரெக்ட் தான்,
2: நல்லது தானே. என்ன
1: நன்றி, காலையில எல்லாரையும் மகிழ்விச்சதுக்கு.
2: எனக்கு
1: ரெண்டு விஷயத்துல உங்க மன தைரியத்தை பாராட்டணும். அங்க வந்து உங்களுக்கு டக்குன்னு தைரியமா அது தோணுனாலும் சொல்ல முடியாது, அதை சொல்லிட்டீங்க. ரெண்டாவது மிகப்பெரிய மன தைரியம் வேணும், நீங்க வந்து ரசிகனையும் மதனையும் குடும்பத்துல தத்தெடுக்கிறதுக்கு மன தைரியத்தை பாராட்டுறேன்.
2: என்ன சொல்லு கேப்பாங்க ரெண்டு பேரும் மது வடிவா தெரியும். என்ன சொல்லு கேப்பீங்க ரெண்டு பேருமே இல்லாட்டி இவ்வளவு காலம் என்னோட எழுப்புறாங்களா ரெண்டு பேரும்.
1: அது சரி, என்ன நடக்குதுங்கிறது பொறுத்து இருந்துதான் பாக்கணும். உங்களையும் சேர்த்து துரத்துறாங்களா இல்லையான்னு பாப்போம்.
2: குடும்பத்தில் ஞாபகப்படுத்தினதுக்காகவே இன்றைக்கு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தேன். தெரியும், நீங்க மறப்பீங்களா அதபடியே விட்டுதா எங்க ஆள் வந்தா.
1: கண்டிப்பா கண்டிப்பா போட்டுருவோம், கண்டிப்பா ஒரு பாட்டை போட்டுருவோம், அவங்கள பாட வச்சு கேட்டுருவோம்.
2: இன்னைக்கு அவருக்காகவே ஒரு பாட்டு கேட்போம்.
1: என்ன பாட்டு?
2: சாமி சைக்கிள் போதான் பூசாரிக்கு புல்லட் கேக்குறாமன்ற மாதிரி.
1: ஹரஹர மகாதேவிக்கு அந்த பாட்டா? ஓகே,
2: சுவாமிகளுக்காக கேப்போம்.
1: போட்டுருவோம், எல்லா சுவாமிக்கும் போட்டுருவோம்.
2: சுவாமிக்கே போடுவோம், சாமி போன கிழமையும் வரையில போனிங்
1: போட்டுருவோம். கண்டிப்பா, சூப்பர் தலைவா, நன்றி. இதுக்குதான் இது என் தேவைன்றது. எப்படி வந்து கரெக்டா மூணு பேரை கோத்து விட்டாரு. ஒன்னு முதல்ல தாரணி, தாரணி இந்த செய்தியை கேட்ட உடனே கால் பண்ணலாம்னு நினச்ச நீங்க பொசுக்குன்னு காலை கட் பண்ணிட்டு ஓடிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்கினதா சரித்திரமே இல்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், சரியா? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, கொடுத்த வாக்கை காப்பாத்துறது அப்படின்ட்டு நீங்க கால் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்த வாக்கை காப்பாத்துங்க, எங்களுக்காக ஒரு பாடல் பாடி காட்டணும். ஓகே, அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். வணக்கம், இது என்னுடைய குடும்பத்தினர் திரு மதன் அவர்களே, எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா இருக்கின்றோம். எனக்கும் விருப்பம் தான் நிதி என்னோட சேர்றதுக்கு. என்ன சொன்னால் நாங்க ஒரே வேலை தானே, முந்தி பொடியலாயிரம் கேட்க நல்லா ஜாலியா தண்ணி அடிச்சுக்கொண்டு திரிக்கிறது. எனக்கு ஒரு பார்ட்னர் இல்லாம இரு.
1: உங்களுக்கு அந்த மாதிரி ஜாலி பண்றதுக்கு ஒரு பார்ட்னர் இல்ல?
3: பார்ட்னர் இல்ல, இல்ல வேலையோடு சிங்கிளாவே திரிகிறேன்.
1: உங்களுக்கு ஒரு பார்ட்னர் ரெடி தான், ரெடியா இருக்காரு. எப்ப வேணா நீங்க டவுன் டவுன் போய் கை கொடுத்துடலாம்.
3: அவர்
1: போடா சட்டத்துல உள்ள போட்டுருவாங்க ரசிகன் வந்தா, பெயிலே எடுக்க முடியாது. உங்களுக்கு யாரையாவது உங்க குடும்பத்தினரா தத்தெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுவரை தவிர வேற யாரு
3: சொன்னால்
1: நீங்க யாரு தத்தெடுக்க
3: விரும்புறீங்க?
1: அதுதான் கேட்க வந்தேன். நாலஞ்சு தடவை சொல்றீங்க ஜாலிக்கு தான், உள்ள பயம் நடுங்குது அப்படியே உள்ள. சிட்டுக்குருவி பேர சொன்னா அவ்வளவுதான். நாளைக்கு சிட்டுக்குருவி ஜோடி இங்க குட்டை விட்டு ஓகே ஏ குருவி சிட்டுக்குருவி பாட்டு போட்டுடலாம். சூப்பர், நன்றி மதன் கால் பண்ணதுக்கு. அருமை, செம டைமிங்ல பக்காவா இருக்காரு. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா டெய்லி கால் பண்றீங்க, எல்லா ஷோலையும் உங்க கால் வருது, ஆனா நீங்க பேச மாட்டேன்றீங்க. இந்த ஸ்லீப்பர் செல் உங்க பேர் என்ன? ஹலோ, எனக்கு தெரியும் நீங்க இணைப்பில் இருக்கீங்க, ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க பேர் என்ன? ஹலோ, எல்லா ஷோலையும் உங்க கால் வருது, இந்த நம்பரை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் சைபர் செல்லுக்கு அனுப்பி யாருன்னு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து கேட்பேன் தட்டி. ஹலோ, சரி விடுங்க, நான் வந்து புது நேருக்கு வாங்க, கண்டிப்பாக கால் பண்ணுங்கன்னு சொன்னேன், கால் பண்ணிட்டீங்க ஆனால் பேச மாட்டேங்களே. தயவுசெய்து பேசுங்கப்பா. இதில் என்ன இருக்குது? ஒரு ஹலோ சொல்கிறதுல என்ன இருக்குது? நானே பேசிடுவேன் பாதி நேரம், நீங்கள் சும்மா ஹலோ சொன்னால் மட்டும் போதும். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், புது நேயர் வசந்தன்.
1: தத்தெடுத்ததுக்கு அப்புறம் பேரையே மாத்திட்டாங்களா?
4: என்னுடைய
1: பெயர் வந்து ரசிகன்.
4: வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் வசந்தன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் மிக நல்லதா இருக்கேன். இந்த தலைவருக்கு மிக்க மிக்க நன்றி, இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன இருக்கணும் சொல்றதுக்கு. சும்மா பேசுறதுக்கு யோசிக்கிற காலத்துல தத்தெடுக்கணும்னு சொல்ற எல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்ல. ஆமா, அதே மாதிரி நானும் அவைய ரெண்டு பேருமே நானும் தத்தெடுக்கிறேன். ரெண்டா ரெண்டு பேருமே ஜாலி டைப் அப்படி இதன்றா. அதை
1: விட எஸ்கேப் ஆயிட முடியாது, நீங்க வந்து புதுசா யாரும் சொல்லி ஆகணும்.
4: இல்ல இல்ல, அதை சொல்றேன் இல்ல, அதுக்கு முதல் இது என்ன எல்லாம் சும்மா லேசுப்பட்ட ஆள் இல்ல. என்ன ஒன்றுக்கு ரெண்டு வீடு, எனக்கு டவுட் டவுன் வீட்ட மட்டும் இருந்தா சரி.
1: வேண்டாம், அது கூட வேணாம், அந்த கையில போட்டிருக்க ஒரு மோதிரத்தை கழட்டி கொடுத்தா கூட போதும்.
4: சரியா, அது அதே மாதிரிலாம் மற்றது. மதன் வந்து எல்லா கடையிலேயும் கொண்டே சாப்பாடு
1: வாங்கி தருவாரு, கரெக்ட், சூப்பரா பாத்துப்பாரு. ஆமா, பகல் நேரத்துல மதனோட சுத்தலாம், ஆறு மணிக்கு மேல இவரோட சுத்தலாம்,
4: இவரோட சுத்தலாம், அப்படியே ஒரே ஜாலியா ஜிம்கான
1: ஜாலிதான். ஆமா
4: ஆமா,
1: நிறைய
4: பழைய நேர்களை மிஸ் பண்றோம். மங்கை கனகாலமா வாரு இல்ல, மற்றது பாண்டி, பாண்டி எல்லாம் முந்தினுடைய வேற வந்து ஜோக் எல்லாம் அடிப்பாரு, வேற அந்த டைம் மாத்தினதுலயோ மாதிரி இல்ல, வேற எல்லாம் வாரு இல்ல. அப்படி பல நேர்களை அங்க மிஸ் பண்றோம் இதுல நிகழ்ச்சியில.
1: நிறைய நிறைய நேர்கள் அப்படியே ரெகுலரா வந்துட்டு இருந்த நேர்களே ஆளை காணோம் நிறைய பேர். நினைக்கிறேன் வெறிக்கு அடையறதுக்கு.
4: இல்ல இல்ல, ஒரு விதத்துல பாருங்க, ரெட் கார்ட் கொடுத்தாலே நான் அத கேன்சல் பண்றேன்டா,
1: அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் விக்கிற இருக்கிறாள்
4: அவ்வளவுதான். அதை விட உள்ள என்ன ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட்
1: யார் இருக்க முடியும்? ரிச் யார் வேணா இருக்கலாம், அந்த அதிகாரம் தான் முக்கியம்.
4: அதான் எங்க போனாலும் ஓகே, நான் சொல்ற செய்யுங்க செய்யற அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு இருக்க அவரை வச்சிருந்தா நான் எங்க போனாலும் என்ன என்ன ஃபவுல் பண்ணி போட்டும் ரெக்கார்ட் எடுத்தவனே திரும்பி விடையக்குள்ள அதை விட வேற என்ன வேணும்.
1: அது கரெக்ட் 100%.
4: அப்படி எல்லாத்துக்குள்ளயுமே வந்து இதாண்டி நாங்கள் வரலாம், ஒரு பிரச்சனை இல்ல, என்னதான் செய்து இந்த எஃப்டின் ஃபைல் எல்லாம் இப்ப ஒரு மூலையில கொண்டே போட்டாச்சு, அதை பத்தியே யாருமே சதைக்கிறது இல்ல. அவ்வளவுக்கு இது இருக்கிற ஒரு பவர் இருக்கிற ஒரு ஆளோட நான் இருந்தால் நான் நல்லா தானே இருப்பேன் ராஜ்.
1: அது சரி, கரெக்ட் தான், சிறப்பு. இது செம டீலா இருக்கு, அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
4: நிச்சயமா இந்த நாட்டுல இப்ப யார் நல்லவன் கெட்டவன் எல்லாம் பாக்குறான், இங்க இப்ப வந்து ஆர் துட்டு இருக்குதோ ஆர் எல்லாம் செய்யறானோ அவன் தான் கடவுள் என்ன.
1: அவ்வளவுதான், சூப்பர்.
4: நீங்க பாருங்க, இவ்வளவு சுத்தமாக செய்துட்டு போய் நல்ல ஒரு பணக்காரனா வந்துட்டால் அவனை தான் முன்னுக்கு வைக்கிறாங்களே தவிர, நான் நாலு பேருக்கு நல்லது செய்து நான் பிச்சைக்காரனா வந்தா என்ன தூக்கி வைப்பாங்க.
1: ஆமா, நீ ஆமா, நீ என்ன பண்ணா நம்ம எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் வரும்.
4: நாய் கூட திரும்பி பார்க்காது, வீட்டுல இருக்கிற நாய் கூட திரும்பி பார்க்காது. சோ எனக்கு அதுதான் முக்கியம். மற்றது, நேற்று எகிப்து டீமுக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதி ராஜ். என்னால உண்மையில என்ன மெடுகளும் மெசி மெசி அர்ஜென்டினான்னு சொல்லி கொண்டிருந்தால் மற்ற டீமுகள் விளையாடுறீங்களா?
1: பழைக்க வேண்டாமா, அது என்ன டஃப் கொடுத்தாங்க. ஆனா பெஸ்ட் மேட்ச் நேத்து பார்த்ததுலயே, இது வரைக்கும் பார்த்ததுல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட், பயங்கரமா நெயில் பைட்டிங் மேட்ச்னா அதுதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது என்னடா பொங்கா இருக்குன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு.
4: ஆமா, நிச்சயமா, அது அவைகளுக்கு ஒரு நீதி இவைகளுக்கு ஒரு நீதி என்ன, அவங்களை அந்த பவுல வச்சுதான் அவங்களே அங்கால போவாம இருந்து அந்த கோல் போட வேண்டி வந்தது. சோ அதை விட அந்த அம்பையர் தண்டை பிள்ளைய மற்றது அந்த வீடியோ எல்லாம் இருக்குது, என்னத்துக்காக வச்சிருக்கிறார்கள் அந்த விஏஆர் வீடியோ அசிஸ்டன்ட் இது வந்து என்னத்துக்கு வச்சிருக்கிறார்கள்?
1: ஆனா இவ்வளவு இது வந்து மிகப்பெரிய டிசிஷன்ல அது எல்லாத்தையும் போட்டு பார்த்து தான் அவங்க அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சி, அதான் எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய பணம் கையாடல் நடக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ரசிகன். ஸோ அதனாலேயே வந்து ஆமாம், ஸோ அந்த பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து பெட்டு போயிருக்கும். அதனாலேயே வந்து இதெல்லாம் எல்லா போட்டியும் வந்து எண்ட் ஆஃப் தி டே காசு பண்றதுக்கு தான். நம்ம தான் கேன மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், அவங்க ஜெயிக்கணும் இவங்க தோக்கணும்ன்ற மாதிரி. பட் இதுல எவ்வளவு பணம் கையாடல் போயிருக்குன்னு தெரியலையே.
4: அதான் நிச்சயமா, என்ன பொறுத்தவரை நான் எஜிப்ட் டீம்ல விளையாடி இருந்தேன், கிரவுண்ட்ஸுக்கு இருந்திருப்பேன் பேசாம விளையாடாம. ஓகே, வீடியோ பேர் பார்த்துட்டு டிசிஷன் எடு, அதுக்கு பிறகு வந்து நாங்க விளையாடுறோம்னு சொல்லி. உண்மையிலேயே போங்கு விளையாட்டு தான் அது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்யப்பட்டது மிகப்பெரிய அநீதி. இதெல்லாம்
1: ரெண்டு டைம் இல்ல, ரெண்டு முறை.
4: நாங்களும் வாய்ப்புல இருந்து பார்த்துருக்கிறோம். சரி, நல்லது ராஜ், நன்றி. பாட்டு வந்து கோபுர தீபம் படத்துல இருந்து உள்ளமே உனக்குத்தான் உசிரே உனக்கு, இது எனக்கு டெடிகேஷன்.
1: உள்ளமே உனக்கு தான், உள்ளத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு?
4: எங்கேயாவது அடைய வைக்கல மட்டும் கேட்டு பாக்க.
1: நீங்க வேற ஏதாவது டிடி பேங்க் அக்கௌண்ட் உனக்கு தான், பிஎம்ஓ அக்கௌண்ட் உனக்கு தான், அந்த மாதிரி ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும்.
4: ஓகே, அப்ப பாட்ட மாறி பாடி அப்படின்னா பிறகு நான் சொல்றேன்.
1: அது சரி, ஓகே. இல்ல இப்படி சொல்லுங்க, மார்கேஜும் உனக்கு தான், வீட்டு கடனும் உனக்கு தான்,
4: கடனும் உனக்கு தான். ஐயா, அது வேணும்னா கொடுக்குறேன்.
1: ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி ரசிகன், கால் பண்ணி எங்க எல்லாரையும் சிரிக்க வச்சதுக்காகவும் நல்ல விஷயத்த சொல்றதுக்கும் நன்றி. கடைசியில பாருங்க, எல்லாம் பணம் தான், நீ பணம் இருந்தா நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. ஏன்னா என்டையர் டிசிஷன் ஏதோ ஒரு இடத்துல பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பணக்கையாடல் நடந்திருக்கும். அதனால தான் இது நடக்குதுன்றது நமக்கு தெரியாமல் நம்ம பார்த்து பார்த்துட்ருப்போம். ஓகே, விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். புது நேர்கள், மற்ற நேர்கள், நிறைய நேரம் வந்து ரெகுலராக அட்டண்டன்ஸ் போடுற நேர்களும் வர்றதில்லை. எல்லாரும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு அளவாக சொல்லிட்டு போங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6444-2222.
5: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிசி போல.
6: அந்தி ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு. GTAவில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 GTA கிரெடிட் கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
1: நேரம் சரியாக 9:31 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD-யில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை 24 பாகை செல்சியஸ் இருக்கு, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 30. இன்னைக்கு வந்து 33-34 சொல்லிட்டு ஃபீல்ஸ் லைக்லேயே வந்து கண்ணா பின்னா நீ எகிரிகிட்டே போகுது. 36 டிகிரிக்கு இன்னைக்கு வந்து வெயில் அடிக்க போகுது, சும்மா சுள்ளன்னு அடிக்க போகுது. இன்றைக்கும் வந்து அதே தான், அவங்க வந்து எல்லோ வார்னிங் மாறி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து வெளியில் போகிற மக்கள் நிறைய தண்ணி குடிங்க, மறக்காமல் தண்ணி குடிங்க. ஏன்னா இந்த ஊரில் வந்து தாகம் எடுக்காது, ஆனால் மண்டையில் எல்லா இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அதனால் தயவுசெய்து தண்ணியை குடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும் அடுத்த நேருடன் பேசுவோம். வணக்கம்.
9: வணக்கம். இனிய காலை வணக்கம் கமாண்டோ கண்ணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் கமாண்டோ கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: சூப்பரா இருக்கும். அனௌன்சர் ஜோதி ஜெயக்குமார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பிறந்த நாள் இன்னைக்கு.
1: ஓ, ஜோதி அக்காவோடதா?
9: ஜோதி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வீடு வாங்க வாழ்த்துக்கள். மத்த நம்ம வீட்டுல அந்த அங்க ஸ்ரீலங்கால பக்கத்து வீட்டுல ரெண்டு பொண்ணு வந்தாங்க, இவ வளர்ந்தாங்க. தங்கச்சி மாதிரி தான், தங்கச்சியோட வயசு தான் மூத்தவா. மூத்தாவுக்கு பேர் என் வைஃப் பேர் தான் வச்சலா, ரெண்டாவது வந்து அவட பேர் மஞ்சுளா. மஞ்சுளா வந்து இன்னைக்கு பிறந்த நாள கொண்டாடுறா. அவ இப்போ எங்க தங்கச்சி மாதிரி தான், கண்ணனா கண்ணனா தான் கேட்கும். சின்னதுல இருந்து ஒன்னா வளர்ந்து வளர்ந்து வந்தாங்க. அவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, விஜிதாண்ட் என்ன ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் பிறந்தநாள் பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள் திருமணம் கொண்டாடுறாக்கள் நெடுவான்னு வாழ்த்தி கொண்டு. நேத்து அர்ஜென்டினா இஜி மேட்ச் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். நீங்க சொன்னது சரி, பெஸ்ட் மேட்ச் நாங்க பார்த்ததுல 114 மினிட்ஸ்ல அர்ஜென்டினா 3 கோல்
1: அடிச்சாங்க.
9: முதலாவது கோல் வந்து லயனல் மெஸ்ஸியின் கிக்ல சூப்பர் கிக் போன கிக் ஆல் சரியா தலைக்கு போய்.
1: ரெண்டாவது சொல்லுங்க சொல்லுங்க,
9: 4 மினிட்ஸ்ல பாக்ஸுக்குள்ளே இருந்து லயனல் மெஸ்ஸி அடிச்சாரு.
1: ஆமா,
9: சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. எதுக்கும் நாங்க நல்லதே கதைக்கிறது நல்ல ரேடியோல, எங்களுக்கு தெரியாத கதைக்காம நல்லதே கதைக்கிறது நல்ல. இது வேர்ல்ட் கப் மேட்ச் போகுது, பணம் அது இதெல்லாம் கதைக்க இயலாது. அப்படி பார்க்க போனா இஜிப்ட் மண்ணெண்ணிடத்துல இருக்காத பணமா
1: உள்ள.
9: அப்ப அதனால இந்த கற்பனை அப்படி அப்படி கதைக்காம இருக்கிறது நல்லது.
1: ஓ, மேட்ச் ஃபிக்ஸிங் எல்லாம் நடக்கல, எல்லாம் எத்திக்கலாம் நடக்குதுன்றீங்க? ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்றத நம்ம நோன்னு சொல்லவே முடியாது. இது வந்து ஓபன், இது மட்டும் இல்ல, யாருக்குனாலும் இது அநியாயம், இது சரியில்லை தப்புன்னு சொல்லி யாரு வேணா யார பத்தி வேணா எங்க வேணா வந்து சொல்லலாம்.
9: கருத்து சொல்ற ஒண்ணும் இல்ல, கற்பனை கருத்தை சொல்லி ஒரு அபியூஸ் பண்றது கூடாது.
1: கற்பனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு இல்லையா. இப்ப வந்து காசு காசு கண்டிப்பா என்டையர் பிசினஸ் எல்லாமே பிசினஸ் தான். இது வந்து அப்புறம் வியாபாரம் தானே. ஒவ்வொருத்தருடைய கருத்து நீங்க வந்து இதுதான் சொல்லணும் இதுதான் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது.
9: கொலம்பியாவுக்கு பெனால்டி கிக்ல ஒன்பது பெனால்டி கிக்ல அஞ்சு மிஸ் பண்ணிட்டாங்க, நாலு தான் வின் பண்ணாங்க, இப்ப ஆறாவது மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சரியான சந்தோஷம் சுவிட்சர்லாந்து வந்தது.
1: அப்படியா, உங்களுக்கு அதுவும் பிடிச்ச பிளேயர் டீம்?
9: புது டீம் வந்திருக்கு இல்லையா குவார்டர் ஃபைனல்ஸுக்கு, யூரோப்பியன் டீம் வந்து எல்லாரும் வந்து பார்த்தாங்க கொலம்பியா தான் வரணும்னு சுவிட்சர்லாந்து வந்துச்சு. நானும் ஹோப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சுவிட்சர்லாந்து வரணும்னு நல்லதா
1: போச்சு.
9: வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அவன் வந்தது இனி செமிஃபைனல்ஸ்ல பார்ப்போம். இன்னொரு சூப்பர் மேட்ச் வருது வெள்ளிக்கிழமை, ஒரு மேட்ச் சனிக்கிழமை, ஒரு மேட்ச் வருது, அதை பார்ப்போம். மற்றது
1: இன்னொரு மேட்சுக்கு ஏதாவது டிக்கெட் வாங்கிருக்கீங்களா? இல்ல
9: இல்ல இல்ல, அவன முத வேர்ல்ட் கப்புக்கு மகள் வாங்கி தந்தா, அப்புறம் கடைசி வேர்ல்ட் கப் இங்க டொரண்டோல நடந்ததுக்கு நானும் பேரனும் போனோம்.
1: டொரண்டோ போகணுமா?
9: இல்ல டொரண்டோ மேட்சுக்கு நானும் நம்ம கிராண்ட் சன் தான் இப்ப பார்த்தோம்.
1: அப்படியா? ஓ ஓகே.
9: இது யார் ரொனால்டோட லாஸ்ட் மேட்ச் அன்னைக்கு 2nd July. சரியான சந்தோஷமா இருக்கும். யாரு தத்தெடுக்க போறோம் தெரியுமா?
1: யாரு?
9: தாரணிய.
1: தாரணிய தத்தெடுக்க போறீங்களா?
9: ஆமா, அவங்க தான் மீட் பண்ணு ஷோல.
1: இந்த நேர்களுக்குள்ளாரே ஓட்டா எப்படி வேற எங்க வெளியில எல்லாம் வந்து இப்ப ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு ஃபேமிலி தான், நீங்க ஆல்ரெடி இந்த இவங்க எல்லாம் உங்க ஃபேமிலியா தான் இருக்காங்க. அதை தவிர வேற யாராதான் சொன்னா நல்லா இருக்கும். தட்ஸ் ஓகே, நீங்க இதை சொல்லிட்டீங்க, சிறப்பு. என்ன பாடல் கேட்கலாம் கண்ணன் உங்களுக்காக?
9: பாடல் வந்து இந்த புது
1: பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காக.
9: நன்றி
1: கண்ணன், நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
10: காலை வணக்கம் சாரா.
1: காலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா நலமா இருக்கேன். ரோஜா கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
1: எங்க எங்க ரோஜா கூட்டத்துக்குள்ளயா?
10: ஆமா.
1: ஏன், என்னது, என்ன, எங்க ரோஜா கூட்டம்?
10: நிறைய
1: பூக்கள் காய்கறிகள் எல்லாம் பண்றாள் இல்லையா, விவசாயம்?
10: வெளியில
1: வீட்ல இருக்காதீங்க?
10: இல்ல இல்ல, 1 hour 1.5 hours
1: போயிடுவேன்.
10: அடுத்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தா கேன்சல்
1: பண்ணிட்டேன்.
10: இந்த பாட்டை கேக்குறதுக்காக.
1: ஆஹா, டாக்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உட்கார்ற அளவுக்கு ரசிகர் கூட்டம் அதிகமாயிருச்சு தாரணிக்கு. இதுக்காகவே பாடியே ஆகணும் அவங்க.
10: இன்னைக்கு
1: பிரஷர் ஜாஸ்தி ஆகுது பாவம். தாரணி பிபி மாத்திரை எல்லாம் போட போறாங்கன்னு நினைக்கிறேன் பாவம். நம்புறோம். உடனே வாங்க, உங்க கந்தர்வ குரல், அந்த மெய் மறக்கும் குரலா என்னன்னு சொல்லுவாங்க, மனம் மயங்கும் குரல்ல வந்து அவங்க பாட போறாங்க நமக்காக.
10: நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு அவளுக்கு அவக்கு ஏதாவது ப்ரெஷர் பிடிச்சி டாக்டர் அப்பாயின்மெண்ட் போட்டாரோ இல்லையா?
1: உங்க கேன்சல் ஆன அப்பாயின்மெண்ட் அவங்க புக் பண்ணி போயிருவாங்க இப்ப. ஆமா, பியர் பிரஷரை ஹேண்டில் பண்றது எப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு.
10: அடுத்தது வேற என்ன,
1: தத்து எடுக்க போற ஆள் யாரு? நீங்க ஒரு ஆளை வந்து உங்க குடும்பத்தில் ஒரு நபரா, ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரா, நீங்க ஒருத்தர் யார வேணா உங்க ஃபேமிலில ஜாயின் பண்ண வைக்கலாம், யார அப்படி சேப்பீங்க?
10: என்னோட கசின் இருக்கா, அவ வந்து டாக்டரா இருக்க, நல்ல மனசு. ஐயோ தங்கம், எனக்கு அது சொந்த தங்கச்சா பிறந்திருக்க கூடாது அப்படி யோசிக்கிறது.
1: ஆஹா,
10: டெய்லி என்னை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பேன், இப்படி இருக்கேன் அப்படி இப்படி எல்லா அட்வைஸ் எல்லாம் கொடுப்பேன் அப்படி அந்த மாதிரி. அதுக்கு எனக்கு அண்ணா யாரும் இல்லை, எங்க அம்மா கசின் அண்ணா கூட இல்ல யாருமே, எல்லாம் தம்பி
1: மாறுறான்.
10: அதனால ஒரு துபாயில ஒரு செகண்ட் தேர்ட் கசின் ஒன்று இருக்கு, அவன் நல்ல இங்க வந்துட்டு எல்லாம் போவாங்கல்ல அவங்க,
1: இதுக்கு மேல ஒன்லி பணக்கையால தான் எக்கச்சக்கமா பைசா இருக்கும், ஜாலியா ஊர் சுத்த வேண்டிதான்.
10: அவரை பார்க்கத்தான் கிடைக்கல எனக்கு, நான் சவுதிக்கு போய் பார்க்க
1: போறேன். டைஹார்ட் ஃபேனா?
10: சவுதியில அவர் இருக்காரு, அங்க போய் பார்க்க
1: போறேன். பார்த்துட்டா போச்சு, சூப்பர்.
10: உண்மையில ஃபேமிலியா போறோம்.
1: அப்படி எப்ப போறீங்க சவுதிக்கு?
10: இல்ல டிசைட் பண்ணல,
1: பண்ணல. ஆனா பிளான் பண்ணிட்டு
10: போன வருஷம் தான் போயிட்டு வந்தேன், அதனால அடுத்த ஒரு
1: அப்ப வாங்க சேர்ந்தே போவோம், போய் பாப்போம். எனக்கு நேர்ல பாக்கணும், ரொம்ப ஆசை. இங்க இருந்து
10: போய் சொல்லிட்டான், மகன் சொல்லிட்டான் நைட் கூட்டிட்டு போறேன்னு.
1: ஆஹா, ஓகே. அப்ப அவ்வளவுதான், நீ கவலையில ரெடி பண்ணி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். போகும்போதே வந்து இந்த அதிரசம் அப்புறம் முறுக்கு இதெல்லாம்
10: எடுத்துட்டு போங்க.
1: என்ன பாடல் கேட்கலாம் சாரா உங்களுக்காக?
10: அதிகாலை நேரமே சுகமான ராகமே, அந்த பாட்டை தேட முடியுமெண்டா போடுங்க, அப்படி இல்லாவிட்டால் கவலை வேண்டாம் ஏதாவது போடுங்க.
1: அதிகாலை நேரமே சுகமான ராகமேவா? ஓகே, என்ன திரைப்படம்?
10: அது ஒன்றும் தெரியாது, அந்த பாட்டு ஒரு நாள் கேட்டேன் நான், அதில் எழுதி வச்சேன். அதை ரீசர்ச் பண்ணல இந்த படம் வந்து, தெரிஞ்சா போ இல்ல எடுத்தா போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல.
1: எடுத்துடலாம், உங்களுக்கு இல்லாததா சாரா கேட்டு ஒரு பாட்டு நோன்னு சொல்ல முடியுமா? நானே எடுத்துறேன். ஓகே,
10: நன்றி,
1: ரொம்ப நன்றி. நன்றி இணைந்தமைக்கு சாரா, மீண்டும் சந்திப்போம்.
10: சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து எனக்கு, வெனிலா ஐஸ்கிரீம்ல கரமல் கரமல் சிரப் போட்டு.
1: ஐயோ, ஆல்ரெடி ஸ்வீட்டா இருக்குமே, கரமல் சிரப் போட்டா என்ன டபுள் ஆகுமே? என்னுடைய நிலவையே புரிஞ்சுக்க மாட்டீங்களே சாரா,
10: சாப்பிடுங்க.
1: ஓகே, அப்ப பாவக்காவை பேலன்ஸ் பண்ணிடுவோம் போட்டு. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சாரா, அழைத்தமைக்கு நன்றி. இந்த சுகர் கட் இப்போ வந்து என்னென்னா பிரச்சனை என்னென்னு, நம்ம ஸ்கின்னு வயசாக ஆக ஸ்கின்னு ஹேர் இதெல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து பத்திரமாக பாதுகாக்கணும் இல்லையா? அதனால் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் ஆனால் அழகு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து பல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, அதனால் வந்து இந்த மாதிரி சில நோக்கங்கள்லாம் வந்து பிளான் பண்ணுறோம். பட் ஆனால் நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? ஒன்று சாதிச்சாச்சு, அந்த மாதிரி ரெண்டு மூணு பிரிஸ்டிஸ் நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த வருடம் கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று நான் சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு ரெண்டு மூணு சபதங்கள் எடுத்திருப்போம். அதில் ஆல்மோஸ்ட் எல்லா சபதமும் வந்து ஒரு 90% ரெண்டே ரெண்டு மட்டும்தான் வந்து புட்டுக்குச்சு, மற்றதெல்லாம் இன்னும் சாலிடு தான் நிற்கிது. இந்த நகை கடிக்கக்கூடாது, அப்புறம் ரெகுலர் ஜிம்மு ப்ரேயரு அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கரெக்டாக தான் ஓடிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறத. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா,
1: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கேன்.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இணைந்ததுக்கு. அப்பப்போ வரீங்க, ஆனா வர்றதுக்காகவே நன்றி.
11: நீங்க சொல்ற சில பேருக்கு அந்த மெஸ்ஸிய பிடிக்கலாம், அர்ஜென்டினா பிடிக்கலாம், நீங்க அதுக்கு ஜால்ரா அடிக்கலாம், ரைட். ஆனா ஒரு விஷயம் தப்பா நடக்கும் போது அது நாங்க தட்டிக்க போனோம். அதுக்குதான் நம்ம ஆக்கள்ல வந்து தமிழர்களே ரௌத்ரம் பழகுன்னு சொல்லிருக்காங்க. என்னன்னா, நாங்க நீங்க பெரிய ஃபேனா இருக்கலாம், ஒரு விஷயம் தப்பா நடக்கும்போது அது தப்பு தான், அது யாரும் என்னதான் நீங்க சொன்னாலும் நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவ் இதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு? ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு கோல் அடிச்சாங்க, ஓகே இப்ப நன்றி பாயன்னு சொல்லிட்டு போகணும், இதுதான் ஸ்போர்ட்மேன்ஷிப். இல்ல நாங்க தான் வெல்லணும்னா அதுல அதுல அவர் வேற பிரசிடென்ட், ஃபிஃபா பிரசிடென்ட் வேற, அவனும் இவங்களுக்கு தான் சப்போர்ட்.
1: இல்ல இப்ப அவ்வளோ தெளிவா நடக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்தா அதோட முடிஞ்சது, ஆனா ரெட் கார்டே ரிவைவ் பண்ண முடியுது அப்படின்னும் போது அப்ப இங்க ரூல்ஸ் எல்லாம் பெண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம்.
11: சோசியல் மீடியால அதான் போய்க்கணும், கேம் வாஸ் பிரேக்.
1: தலைப்பு தாண்டி நம்ம வேற எங்க போயிட்டு இருக்கோம், இதோட நம்ம இந்த டிஸ்கஷனை நிறுத்திக்கோம். உங்களுடைய ஆதங்கம் எனக்கு கண்டிப்பா புரியுது, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுதான் இருக்கும். பட் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த ஃபோரம்ல ஒண்ணுமே ஆக போறது இல்ல இல்லையா, அதனால ஒண்ணும் போகும். அதற்கான களம் இது கிடையாதுன்றதான் நான் சொல்ல வருது. வேற நீங்க சொன்னதுக்கு கூடாது தப்பு அப்படின்லாம் ஒண்ணுமே இல்ல, கண்டிப்பா இது வந்து நீங்க கேக்குறது எல்லாமே வந்து உங்க தரப்புல நியாயம், எந்த தரப்புல நியாயமா இருந்தாலும் அதை நம்ம முன் வைக்கிறது நல்லது, எந்த இடத்துல நம்ம அதை வைக்கிறோமோ அது ரீச் ஆகும் கண்டிப்பா. இன்னைக்கு உங்களுடைய நீங்க தத்தெடுக்க விரும்புற ஒரு நபர் அப்படின்னா யாருன்னு நினைக்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
11: தத்தெடுக்க வேண்டிய நபர் இருக்கணுமா?
1: அப்படிலாம் இல்ல, யாரா வேணா இருக்கலாம். நீங்க உண்மையா ஆத்மாத்தமா சரி இவர் நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அது யாரு?
11: உண்மைக்கு சொல்ல போனா எனக்கு ஒரு
1: மிகப்பெரிய ப்ராசஸ் அது, அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியடும் இருக்கு. ஒரு விஷயம் இங்க வந்து நீங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்க, 5 வருஷத்துக்கு நீங்க நீங்க அப்படியா எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுக்காக நீங்கள் கேட்டு வச்சிருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்க தலைவா.
11: எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா என்ன பாட்டு போடலாம்
1: இணைப்பில் இருக்கும் அர்த்தநேயர் வணக்கம்.
12: வணக்கம் ராஜ்.
1: வணக்கம் வணக்கம்
12: காலை வணக்கம்
1: காலை வணக்கம். எப்பயுமே ஸ்ரீ பேர் டக்குன்னு சொல்லிருங்க அப்படியே. வணக்கம், நான் ஸ்ரீ பேசுறேன் அப்படி. ஆமா, இல்லைன்னா வந்து அதுல சஸ்பென்ஸ் கொடுத்து என்னத்தை ஆக போகுது?
12: என்னன்னா ராஜ்,
13: இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் நான். இன்னைக்கு $500 கொடுத்து.
1: அப்படியா? எதுல, எந்த ஷோக்கு?
13: ஏன்னு கேட்கலையே, யாருன்னு கேட்கலையே,
1: யாருக்கு எதுக்கு எங்க? பாட்டு கேக்குறதுக்காக நீங்க வந்து டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க.
13: மிச்ச கஷ்டப்பட்டு மன்னன் படத்துல ரஜினிகாந்த் யாரு கவுண்டமணி
1: டிக்கெட் வாங்கிட்டு வருவாங்களே அப்படின்னு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளில வந்திருக்கீங்க. பயங்கர கூட்டமாலாம் இருக்கு, ஆடியன்ஸ் அளம் மோதுது.
13: இசை மலையில்
1: நிறைய தயாரா? தாரணி நேரம் வந்து 407 தாண்டி ஓடிட்டு இருப்பாங்க விறு விறு
13: விறுன்னு. என்னன்னு ராஜா, என்னது ஃபுட்பாலை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே எல்லாம் பேசிட்டாங்க. நல்ல மேட்ச்னு பார்த்தோம். இனி வார மேட்ச பார்க்க அவள்தான் எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எல்லாம் பார்த்து
1: அமைதியா இருக்கிறதா எனக்கும் வந்து என்ன இருக்க கூடாது, எப்படி ஏன் அவங்களே அவங்களே குரல் எழுப்பலாம் நம்ம எழுப்பி என்ன புரியல. அத ரூல் இஸ் ரூல் ரைட், அது எண்ட் ஆஃப் தி டே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் யார வேணா நீங்க கொண்டு வரலாம். நல்லா யோசிச்சு, யார வேணா நீங்க உங்க குடும்பம்ல யார வேணா இப்ப எங்கிருந்து வேணா எந்த நாடு எந்த உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணா யார வேணா உங்க ஃபேமிலியில ஒருத்தராக வந்து. ஹைபோதெட்டிக்கல் கேள்விதான், இதன நிஜமாவா பண்ண போறோம். முகேஷ் அம்பானிக்கு நம்ம வந்து நம்ம டஃப் கொடுக்க முடியாது. அதனால தம்பி மா குடும்பத்துக்குள்ள அப்படின்ட்டு தத்து எடுக்கலாம். முகேஷ் அம்பானி குடும்பத்துல நம்ம உறுப்பினரா இல்ல அவர் நம்ம கூட சம்பந்தியா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், நீங்க நரேந்திர மோடி கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிடணுமா, ட்ரம்ப் கூட உட்காந்து சீட்டு விளையாடணுமா, எல்லாம் பண்ணலாம். என்ன பாடல் கேக்கலாம் உங்களுக்காக?
13: நீ என்பதில் ஒரு பாட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா?
1: நீ என்பதில்
13: நானும் அடங்கும்,
1: ஹரிஹரனுடைய பாடலா?
13: ஹரிஹரன் ஆல்பம், ஹரிஹரன் ஆல்பம், காதல் வேதம் ஹரிஹரன் ஆல்பம் வந்து.
1: ஒரு நிமிஷம், அதில் வந்து இதுதான் ஜோடியா பாடின சுஜாதா மேடம் கூட சேர்ந்து பாடின பாட்டா அது?
13: இல்ல, தனியா அறிகரன் பாடின பாடின பாடல்.
1: காதல் மன்னன், காதல் வேதம் வந்து, காதல் வேதம்,
13: காதல் வேதம்,
1: காதல் வேதம். ஓகே,
13: ஆமா, காதல் வேதம் ஆல்பம் நடிச்சதே வந்துடும். நீ என்பதின் ஒரு பாட்டுக்கு
1: பாருங்க. ஓகே ஓகே, சூப்பர்
13: சூப்பர் பாட்டு, கேட்காத நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: கண்டிப்பா கேட்டுருவோம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கும், இந்த தலைப்புக்கு சிறப்பான ஒரு கண்டென்ட் கொடுத்ததுக்கும் நன்றி.
13: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். ஐயோ மன்னிக்கணும், அதனால நிறைய நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, அதனால டக்கு டக்குன்னு எடுக்கிறேன். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
14: வணக்கம் ராஜ், ரவிபாலா.
1: சுவாமி வணக்கம், உடல் நலம் எப்படி?
14: உடல் நலம் மெல்ல மெல்ல தான் ராஜ், மெல்ல மெல்ல தான்.
1: ஓகே, சுகமாயிட்டே வரீங்க?
14: ஆமா, சுகமாயிட்டு வரேன்.
1: ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் மாதிரி. மாத்திரை போட்டீங்களா, மனைவி வந்து காலமிக்கு விடுறது, இந்த மாதிரி நிறைய நடக்குமே?
2: இன்னொரு
15: முக்கியமான விஷயம் ஆக்சுவலி வந்து உங்களுடைய நம்பர் வந்து இதேன்னு கேட்டாரு, நான் வந்து அனுப்பவே மறந்துட்டேன். அவர் வந்து உங்களை நலம் விசாரிக்கிறதுக்கும் பர்சனலாக கூப்பிட்டு பேசி மீட் பண்ண முடிஞ்சால் மீட் பண்ணுறதுக்காக, ஏன்னா ஒருத்தர் வந்து முடியாத இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும், அதுவும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்பர் கேட்டார். நான் கொடுக்க மாட்டேன் வித் யுவர் பர்மிஷன், அதனால நான் அவருக்கு உங்கள் நம்பரை ஷேர் பண்ணுறேன் சுவாமி.
2: அதான் ஒரு அழகான தருணம், எந்த பெரும்பாலான நேர்கள் என்னோட பர்சனலா இந்த நம்பர் எடுத்து கழிச்சது, கழிச்சது எனக்கு சந்தோஷம், ஹாப்பியா இருக்கிறேன். குடும்பம் ஆகிட்டோம்
15: சந்தோஷம்,
2: முகம் தெரியாத குடும்பம் பாத்தீங்களா, அன்பு மட்டும், அங்க அன்பு மட்டும்தான் பொழியுது, முகமே தெரியாது. அது ஹாப்பி மச்சராஜ். பொது விஷயங்கள் ராஜ், இப்ப நீங்க அந்த பிளாஸ் படம் வந்த பிளாஸ் படம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
15: ஆமா,
2: அதுல பாத்தீங்களா ஒரு வேதனை தட்டி கேட்கறது, எங்கேயும் தட்டி கேட்கலாம், நியாயம் பிழைச்சா எங்க எந்த இடத்துலயும் தட்டி கேட்கலாம் ராஜ்.
15: சரியாவே இருக்கட்டும், அவங்க பண்றது எல்லாமே கரெக்ட்னே சொல்லட்டும், ஆனா வந்து இன்னொரு தரப்பு வந்து எதிர்த்து கேள்வி கேக்குறதுல தப்பே இல்லை. அப்படிதான் வந்து பரிணாம வளர்ச்சியே வந்து வரும். ஒரு ஆளும் கட்சின்னு ஒண்ணு இருந்தா எதிர்கட்சி கண்டிப்பா இருக்கணும், அவங்க பண்ற எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: ஆமா, முக்கியமான இப்ப முந்தி மாதிரி இல்ல ராஜ், மறைக்க இயலாது, ஏன்னா வீடியோக்கள் கேமராக்கள் சுத்தவரே இருக்கு, இங்க என்ன செய்தாலும் உலகத்துக்கு டக்குன்னு தெரியும்.
15: அப்ப
2: அத மறைக்கிறது நம்ம பிள்ளையன்னு தெரிஞ்சா உலகமே பிள்ளையன்று சொல்லும், ஒரு ஆளு சப்போர்ட் பண்ணாதான். அப்ப மறைக்க இயலா பொய் இல்ல, அது உண்மையுமே ஒத்துக்கணும். அந்த ஆதங்கன் தாங்கதான் தான்
15: எல்லாத்தையும்
2: வெற்றி என்ற வெற்றி வீரன் என்றதா வெற்றியா வடிவா எடுக்கணும், அதுதான் வீரன், அதுதான் அழகு. குறுக்கு வழியில எடுத்து அதெல்லாம் வெற்றி உண்டு, பேர் இருக்கிறதுக்காக எடுத்து பிரயோசனமே இல்ல ராஜ், அதெல்லாம் அது ஓகே, அதை விடுவோம் ராஜ். அந்த டாபிக் கழிச்சியா
15: நீங்க யார தத்தெடுக்க விரும்புறீங்க?
2: நான் தத்தெடுக்கிறேன் ராஜஸ்தான்.
15: இந்த மனசு வேற யாருக்கா வந்த, இத்தனை நேரம் கேட்டுக்கங்கப்பா, இத்தனை பேர் கால் பண்ணீங்களா, யாராவது இத சொன்னீங்களா? பாருங்க, என்னுடைய தானே தலைவன், என்னுடைய குருஜி, ஆசிரமத்துக்கு இனிமே வாரிசு நீங்க தான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்காரு ஆசிரமத்தையே.
2: ஒரு நகைச்சுவையா அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் எங்கட மறந்து நாங்கள் சிரிச்சு எல்லாம் எங்களுக்கு சோகங்களை மறைஞ்சு ஒரு நிகழ்ச்சியை கேட்கணும்னா அது உங்களோட நிகழ்ச்சி
15: தான். பத்திரத்தை எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வரேன்,
2: நன்றி
15: ரவிமலா. என்ன வந்து நீங்க ஒரு குடும்பத்தின் உறுப்பினரா வந்து கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி
2: ராஜ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சோகம் இருக்கும் ராஜ், அந்த சோக பக்கத்தை நீங்க தூக்கி வச்சிட்டு வானலை நீங்க வரையக்குள்ள ஒரு நிகழ்ச்சி அந்த வரையக்குள்ள நீங்க நடத்துறது அது போற அது அது அது எனக்கு பக்கத்துல இருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷம்.
15: கண்டிப்பா கண்டிப்பா, ஆமா
2: அதான் முக்கியம், அது வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட்.

0: சூப்பர் பாட்டு தாரணிக்காகவா?
1: தாரணிக்காகவே
0: போட்டுருவோம். உங்களுக்கு அதுதான் ஆசை, உங்க தலையெழுத்து இதுதான், நீங்க உங்க தலையில எழுதி இருக்குன்னா யாரால மாத்த முடியும்? நீங்க வந்து பாடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: அப்படி பிசா இருந்தாலும் நான் மாஸ்டர் போட்டு மேல அனுப்பிடுவேன்.
0: நன்றி ரவிபாலா கால் பண்ணதுக்கு.
1: நன்றி,
0: சந்திப்போம். நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல நலமா சுகமா மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: சிறப்பு.
2: கேட்டுட்டு இருக்கேன்.
0: யா, அருமையான ஒரு தலைப்பு. இது வந்து
2: தலைப்பு மகனுக்காக ஒரு பொண்ணை தத்தெடுத்து அவனை கட்டி வச்சான்.
0: அப்படியா? ஓகே. ஐ தாட் யுவர் சன் இஸ் ஆல்ரெடி மேரிட், ரைட்?
2: இல்லைங்க, இல்லைங்க.
0: அப்ப அவர் வந்து தெளிவா இருக்காரு, ஆனா நீங்க வந்து எப்படியாவது டிராப்ல வந்து விளைவிக்கலாம் பிளான் பண்றீங்க.
2: வாழ்க்கையில் செட்டில் ஆனு சொல்லி நாங்க சொல்லிட்டு இருக்கோம்.
0: ஓகே. பொறுமையா பழகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது
2: நல்லதுதான்.
0: வெரி குட், வண்டர்ஃபுல். அவ்வளவுதான், தட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் ஆக்சுவலி. கேட்டா ஒரு கல்யாண சாப்பாடு வெயிட்டிங் இல்லையா? இது நல்லா இருக்கு. இது இப்ப பாருங்க எப்படி அடுத்து எவ்வளவு சீக்கிரம் இது நடக்குது பாருங்க. பல பேருடைய விஷயமா இருக்கும் பிரேயர்ல. இது ஒரு ஒரு கூட்டா ஜாயின் ஆயிரும் வெகு விரைவில். நாங்கெல்லாம் மீட் பண்றதுக்கு இதுவே ஒரு காரணமா இருக்கும்.
2: வண்டர்ஃபுல். அது அப்புறம் நகைச்சுவையை சொல்லணும்னா ஒருத்தர் டத்து இருக்குன்னா நான் வந்து ராகுல் காந்தி
0: டத்து.
2: கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் மென்டர் பண்ணி நல்ல லீடரா மோல்ட் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுவேன்.
0: பியூட்டிஃபுல். ஏன்னா ஆக்சுவலி இன்னமும் வந்து அதாவது மவுஸ்ல இருக்கிற ஆள் தான். கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணா நல்ல நல்ல ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு குரூப் தான் அது. ஆமா, வெரி ட்ரூ. இல்ல ஒரு
2: ஃபோக்கஸ் இல்லாம அடிக்கடி எஸ்கேப் ஆயிரார் வெளிநாட்டுக்கு.
0: அவருக்கு வந்து கட்சி நடத்ததோட செல்ஃப் பிளஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு
2: நினைக்கிறேன்.
0: நான் இருக்கேன், நான் வாழ்ந்துட்டு போறேன், இவங்களுக்கு எல்லாத்தையும் எத்தனை வருஷம் பண்ணிட்டு
2: வழி மாறி கொடுத்துட்டு
0: அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி.
2: வைக்காம
0: ஸ்வீட்டான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, யார் தத்தெடுக்க போறீங்கன்ட்டு. லவ்லி, ஒரு கூடிய விரைவில் ஒரு அழகான ஒரு மருமகளை நீங்க தத்தெடுக்க. சூப்பர். ஆமா, எம்மதம் சம்மதம் ஆள் வேற. நீங்க எனி கல்ச்சர் எனி திங் யூ ஆர் ரெடி டு ட்ரை. இது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே. ஆஹா, எனக்கு ஒரு புது டாஸ்க் வந்திருக்கு. மேரேஜ் அசம்பிளர் ஆர் ஜே ராஜ். இன்ட்ரெஸ்டிங்.
2: உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, நீங்க தான் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் போறீங்களா?
0: பாடல் என்ன?

0: சங்கர் மகாஜன் பாடல் தான், கொஞ்சம் நீளமான ஒரு பாடல்.
1: ஓகே,
0: அது வா என்றதும் அப்படின்னு தொடங்கும். நல்ல
1: வா என்றதும் ஓகே, சார்கேசியில ஓகே, வா என்றதும் உலகம் அந்த பா. ஓ இல்ல இல்ல, ஓகே சார்கேசி தேடி எடுத்துறேன். இது ரீசன்ட் பாட்டு தான், ஈஸி தான் எடுக்கிறது, நான் எடுத்துறேன். சரியா, நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு, நன்றி. இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
2: வல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-960-2462. குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

சாமியே சைக்கிளில் போகுதான், பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸாக பழகினாதான் முடியும்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேரம் சரியாக 10:13 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு தலைப்பு என்னன்னா, நீங்க வந்து பல பேரை வந்து ஊருக்குள்ள பார்த்துருப்பீங்க, ஆஹா இவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக வந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு எனக்கும் மனசில் தோணுது. பிரினால் தாக்கூரை தத்தெடுக்கலாம்னா, ஆனால் அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கணுமே, தலையிலை கட்டி தொங்க விட்டு அப்படியே கழுத்தில் லைட்டாக கோட்டை போட்டு ரத்தத்தை மட்டும் உறிஞ்சி எடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். இருந்தாலும் ஒரு கனவு கேள்வி தானே. நான் வந்து இந்த முகேஷ் அம்பானி அப்படின்ற அந்த பதிலை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவ்வளோதான், சார்ட்டட் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து யாராவது ஒருத்தர், இப்போ வந்து பிரச்சனைன்னா முகேஷ் அம்பானி தத்தெடுத்தா அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும், அப்புறம் நம்ம குடும்பத்தில் நமக்கு வாய்ஸ் இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம தான் குடும்பத்தில் ஒரு மாதிரி கெத்தாக அப்படியே ஒரு புளிப்பல் செயினை போட்டுட்டு சில்க் சட்டை சில்க் ஜிப்பாவெல்லாம் போட்டுட்டு அப்படியே ரெண்டு பட்டனை கழட்டி விட்டு பின்னாடி காலரை தூக்கி விட்டுட்டு அப்படியே சுற்றணும். ஆ ஆயிச்சா, ஆ இங்கே என்ன நடக்குது, ஆ அந்த கறியெல்லாம் உரிச்சாச்சா, இங்கே வெங்காயெல்லாம் வெட்டியாச்சா, ஆ டப்புன்னு பண்ணுங்கப்பா, பந்தல் போடு, நீ கொண்டு போய் இப்போ பருத்தி முட்டைலாம் எடுத்து போய் குடல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தாக ஆர்டர் பண்ணிட்டு சுற்றணும். அந்த மாதிரி லைஃபுக்கு யாரை வந்து நம்ம தத்தெடுத்தா நம்மளும் சவுண்டாக இருக்கலாம், அதே சமயம் நம்மளோட வாழ்க்கை தரமும் மாறிடும் அப்படிலாம் வந்து நீங்கள் யோசிக்கலாம். இல்லை லவ் வேணும், அன்பு வேணும், அதுக்காக வந்து நம்ம வந்து அன்னை தெரசாவை தத்தெடுக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து CM விஜயை தத்தெடுத்துடக்கூடாது, மகனா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து, ஆனால் வீட்டு தங்க மாட்டார், நிறைய ப்ரெஷர் இருக்கும், அதுக்கப்புறம் மீடியா ப்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரே கூட்டமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் கட்சி கூட்டம் ப்ரெஸ் மீட்டு கலகலன்ட்டு, ஒரு நிம்மதியாக உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம், ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரிலாக்ஸிங்காக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அதே சமயம் வாழ்க்கை தரமும் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி வேணால் யோசித்து வித்தியாசமாக ஒரு ஆளை வந்து பிடிக்கலாம். என்ன கேட்டால், நான் வந்து ரவிபால சுவாமிகள் பக்கம்தான், நான் வந்து நித்யானந்தா சுவாமியவே தத்தெடுத்துக்கலான்னு இருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் கரண்ட் ட்ரெண்டு அப்படின்னா, அங்கே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாம் நமக்கு சொந்தமாயிரும்ல அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஃபன்னாக ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கேள்விக்காக நீங்கள் ஒரு பதிலை ஜாலியாக சிரிக்கிறதுக்காக மட்டுமே யோசிச்சு கொண்டு வாங்கன்றதை சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயருடன் பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ்.
1: வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க? நேத்து நீங்க கேட்டு சரித்திரத்துல இடம்பெறாத ஒரு பாட்டை வந்து கேட்டு நான் உங்களுக்காக போட்டேனே மண்டே, கேட்டீங்களா அந்த பாட்டை?
2: என்ன பாட்டு?
1: என்ன பாட்டா? முடிஞ்சே போச்சு, போங்க,
2: மறந்து
1: அது பரவாயில்ல. சரி, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: நீங்கள் அன்றைக்கு நான் நடத்தின நிகழ்ச்சியில இருந்து ஒரு பாட்டு போடும்.
1: புரியல, நான் நடத்தின, ஓ அங்க அந்த ஆண்ட்ரியா சின்மையோட நிகழ்ச்சியில இருந்து ஒரு பாட்டா? எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, அந்த ஷோலயே வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ண பாட்டு நான் உங்களுக்கு போடுறேன்.
2: என்ன பாட்டு?
1: 96 படத்துல வந்து காதலி காதலின்னு ஒரு பாட்டு வந்து அவங்க பாடினாங்க, அது வந்து அந்த இடத்துல பயங்கரமான கூஸ்பம் மொமெண்ட் வந்து எனக்கு ஏற்பட்டது அந்த பாட்டு
2: கேட்டுட்டு.
1: கிளம்பிட்டாங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆமா, நீங்க வந்து கூட பாடணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கிளம்பிட்டாங்க. சரி, இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, உங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினரா நீங்க வந்து யார தத்தெடுக்க ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்ட் இல்லை, நான் வந்து அது குழந்தையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போ யா பெரிய ஆளாக கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஆனால் உங்கள் ஃபேமிலியில் நாளிலிருந்து அவர் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர்.
2: நீங்கள் ஒரு ஒன்று செலக்ட் பண்ணுங்க, நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். இந்தியாவிலேருந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுங்க, நான் ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன்.
1: நான் என்ன அடுத்த ஈவெண்ட்டாக நடத்துகிறேன் அங்கேருந்து ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஆக்க விரும்புகிறேன். ஓ நீங்கள் அது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது லாஜிக்கலாக உண்மைதான், யாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபேமிலிங்கு சிறு ஸ்பான்சர் பண்ணி சிறு மாற்றணும் இல்லை.
2: ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீண பிள்ளைய எனக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க,
1: சூப்பர், இதுதான் இதுதான் வந்து உங்களோட ஸ்டைல், நல்ல ஒரு கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு குழந்தைய வந்து நீங்க இங்க ஸ்பான்சர் பண்ணி கனடா கூட்டு வந்து செட்டில் பண்ண வைக்கிறீங்கன்றீங்க, வாரு வா, ஹேட்ஸ் ஆஃப். அப்படியே உங்க நேர்ல இருந்தா நான் வந்து இருக்கு டைட்டா ஒரு கட்டி
2: பிடிச்சிருக்கேன்.
1: புரியல என்னது? ஊருக்கு வந்து நான் பண்ணாத தொழில் இது ஒண்ணுதான் சாமி. சின்ன வீடு ரெடி பண்றதுக்கு நான் வேலை போடணும் உங்களுக்காக.
2: அங்கே கனடியன் பாஸ்போர்ட் கொடுத்து
1: விடுவாங்க, பண்ணிடுவோம் கண்டிப்பா. சூப்பரா இருக்காரு, டே கேர் போக ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல 2 hours 3 hours தான் போயிட்டு இருந்தாரு.
2: உங்களோட
1: ஆமா சொன்னீங்களே, தெரியுமே ஒலிக்கும். உங்களுடைய பேர குழந்தை, 2 வயசு பேர குழந்தைங்களும் இந்த பாட்டை சேர்த்து டெடிகேட் பண்ணிடுறேன். அடுத்த நிகர இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: தாரணிக்கு
1: வந்து ஒரு மிக பாட்டு பாட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளார ஒரு கோடி பேர் ஃபேன்ஸா வந்திருக்காங்களே.
3: 9 மணி வரைக்கும் 1 மணி வரைய மண்டல நேரங்கள் போட்டு மரியாதைக்குரிய பாடகி தாரணி என்றெல்லாம் போட்டு உங்களுக்கு அவங்களுக்கு விடலாம்.
1: சூப்பர் சூப்பர், அப்படியா? ஆஹா, நான் பாக்கலையே, பாத்துறேன்.
3: எனக்கு ஒரு பாட ஆசை, எனக்கு ஒரு பொன் பாடல் இருந்தா நான் பாடுவேன். எனக்கு அக்காவா வந்தா நான் தம்பியா வந்துட்டு ஒரு பாடல் பாடுறேன்.
1: என்ன பாட்டுது?
3: நான் எப்படி எப்படியும் நான் பாடம் அடைச்சுமா ஓடிக்கிட்டேன். தனிமைக்காக நீங்க கஷ்டப்படுத்த வேணால இப்ப ஆம்பளைக்கே கூச்சம் இருக்குதான கூச்சப்படும்.
1: அது சரி, நான் வந்து பிரஷர் எல்லாம் போடல, பட் பண்ண நல்லா இருக்கும் அவ்வளவுதான்.
3: இல்ல அவ நினைக்கிறேன் அந்த அவ பாடல்ல வந்து ஏத்த முறக்கங்கள் எல்லாம் அதா போடாக்கா செய்வோம் கண்டிப்பா வருவோம். மற்ற எனக்கு என்னோட கேள்வி பாடகர் மாதிரி பாடினம் இல்லோ, நான் வாயத்தான் பாப்பேன், எங்க இருந்து இந்த பாடல் விருதுண்டு, நாங்க பாட கலைக்கிற மாதிரி எங்க இருந்துதான் விருதுண்டு, எனக்கு என்னமே கண்டுபிடிக்கலாமா கிடக்கு, எங்க இருந்து அந்த பாடல் விருது.
1: இது எப்படி தெரியுமா, நீங்க கேக்குறது இசை எங்க இருந்து வருது அப்படின்ட்டு அவரு வடிவேல் ஜோக்ல கேக்குற மாதிரி இருக்கு.
3: வயிற்றுல இருந்து பாடணும் இருந்தது, எங்க இருந்து பாடினவரோட எங்க இருந்த கொஞ்சம் வயிற்று என்ன சொல்லித்தான் பொம்பளை பிள்ளை போட்டு இருந்தது.
1: வயிற்றுல இருந்து பாடினா வேற எங்க இருந்தோ தப்பா சத்தம் வரும், ஐயோ என் வாய கிளறாதீங்கண்ணா, அதுக்கு பேர் கேஸ் ப்ராப்ளம், வயிற்றுல இருந்து சத்தம் வந்தா.
3: வேண்டாம்,
1: நமக்கு எதுக்கு ரிஸ்க், நம்ம அதை விட்டுருவோம், தாரணி கிட்டே விட்டுருவோம் அதை, சரியா?
3: மற்ற நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு நிறைய பேர் இப்ப இந்த நடி நான் சிரிச்சு கலைக்கிறேன், உங்களை தத்தெடுக்கலாம், மற்றது அப்படி அப்படி நிறைய எனக்கு பேச சொல்ல முடியாம நிறைய பேர் இருக்கிறேன். எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு உண்மையான ஆசை, மனதில் உள்ள தீராத ஆசை அப்படியே சொல்றேன். நான் இந்த நேசிக்கிற அந்த பிரியமானவர்கள் நான் காதலா கேட்கல, நட்பாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு வடிவில அந்த அந்த அன்பெனக்கு இன்றைக்கும் வேணும். ஏன்னா அது எனக்கு பிரியத்துக்கு நான் ரொம்ப முடியாம இருக்கு. அது என்ன சொன்னா ஜென்ம ஜென்மமா தொடர்ந்த முகம் பாரா, இப்ப தெரிய முகம் பாரா வந்த அன்பு, அதுக்காக நான் கரைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படையில.
1: யாருன்னே சொல்லலையே, கடைசி வரைக்கும் புதிர் போட்டு இருக்கீங்களே.
3: இல்ல அதன்னு சொன்னால் நான் உலகத்துக்கு மதிச்சு என் மேல கோபம் இருக்கிறது
1: புரிஞ்சுக்கணும்.
3: எப்படியோ அன்பு கலைப்பார்கள் என்று, ஆனால் எனக்கு அதுதான் எனக்கு ஆசை. எனக்கு
1: அதெல்லாம் கண்டிப்பா வந்து கண்டிப்பா நடக்கும், டோன்ட் வரி, நிச்சயமா நடக்கும். சரியா,
3: அந்த அன்பு எனக்கு ஏதோ ஒரு வழியில கலைச்சா காணும். கலைச்சா
1: வந்துடும் வந்துடும். பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
3: உங்களோட கலைச்சது வந்தது, உங்களோட கலைச்சது வந்து உல்லாசமா போன போல இருந்தது. அதனால உல்லாசம் திரைப்படத்திலிருந்து வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா அந்த பாடல்.
1: ஓகே, போட்டுருவோம். நல்ல பாடல், கண்டிப்பா
3: வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம் புருஷோத்தமன். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் காந்தி.
1: வணக்கம் காந்தி, என்ன கொஞ்ச நாள் ஆளை காணோம்.
4: இன்னைக்கு
1: தலைப்பு வந்து நீங்க உங்க குடும்பத்தின் ஒரு உறுப்பினரா தத்தெடுக்க யார வேணா நீங்க தத்தெடுக்கலாம். வி டிவி கணேஷ்ல இருந்து திரிசாவில இருந்து யார வேணா தத்தெடுக்கலாம். யார
4: என்ன
1: விஜுவா? அச்சோ கியூட். யாருக்கு என்னாலும் தாங்கலாம், இந்த பெட்டன்கள் ஏதாவதுன்னா நல்லா தாங்கவே முடியாது.
4: மற்ற வீட்டிலையும் அந்த பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் ஆசைப்பட்டு வாங்கினாலும் கிடைக்கல எல்லாம். ஓகே, அதே மாதிரி கொண்டு தத்தெடுக்கணும்னு
1: விரும்புகிறேன். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நடக்கும்.
4: ஏன்னா வந்து மனிதரை தத்தெடுத்தால் நன்றி இருக்க என்னன்னு தெரியாது. இதுகளை தத்தெடுத்தால் நன்றி
1: நிச்சயமாக நன்றியோட மட்டுமே இருக்கும். கரெக்டு தான். சூப்பர். ஆஹா, இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்களே, நீங்க ஜாலியா பேசுவீங்கன்னு சொல்லி எடுத்தா காந்தி எங்களை ஃபீல் பண்ணிட்டீங்க.
4: அது வந்து வந்துட்டு வந்து
1: பரவாயில்ல. நீங்க ஷேர் பண்ணதுக்காக நன்றி காந்தி.
4: மற்ற எப்படி வேற எப்படி எல்லாம் போனது எல்லாம் அந்த மாதிரி
1: ஷோ எல்லாம் சிறப்பா இருந்தது, சிறப்பா இருந்தது. உங்களுக்கு பாடல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு அதை எடுத்துருவேன் அந்த பாட்டையும் அப்படி பேசிட்டு.
4: எனக்கு வந்த அந்த புதிய மன்னர் படத்துல இருந்து வானிலடி போட்டு
1: ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன் ஸ்கூல்ல
4: அந்த நேரத்தில்.
1: ஆமா, அது வந்து ரொம்ப பழைய பாட்டு தான். ஆனா வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு கண்டிஷன் போட்டாங்க, பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து ஆபாசமா இருக்கக்கூடாது, பாசிட்டிவா ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்லாம் வந்து போட்டாங்க. அப்போ வந்து இந்த பாடத்து இந்த படத்துடைய பாட்டு தான் வந்து நல்லா இருந்தது. அதனால வந்து இந்த பாட்டை போட்டோம். சூப்பர், இந்த பாட்டு கேட்டதுக்காக.
4: சின்ன போடி இருந்துச்சு அந்த நேரத்துல இந்த பாட்டுக்கு நல்லவனா இப்ப வயசுகளுக்கு மூடி போச்சு போறாங்க.
1: அதான் நான் சொல்றேனே, நான் வந்து ஆக்சுவலி படிக்கும் போது இந்த பாட்டு ரொம்ப பழைய பாட்டு தான். ஆனால் லிரிக்ஸ் வந்து பயங்கர இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு வாத்தியாரே எடுத்து கொடுத்த பாட்டு. இந்த பாட்டுக்கு நீங்கள் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தார் இந்த பாட்டை. அவருக்கு பிடிச்ச பாட்டோ என்னமோ தெரியல, அவர் காலேஜில் ஆடிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியா, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. மீண்டும் சந்திப்போம் காந்தி.
4: நன்றி காந்தி.
1: நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, நீங்கள் தான் லைனில் இருக்கீங்க. ஹலோ ஹலோ, லட்சுமணன் கேட்குதா? வி லட்சுமணன், அப்படிதான் வருது புது நேர் நினைக்கிறேன். வி லட்சுமணன், ஹலோ. ஓகே, அவர் எடுக்கிறதாக இல்லை, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, கனெக்ட் பண்றேன். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் தேவதாஸ், கேட்கிறேன், நீங்க நிலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் தேவதாஸ் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? வெளியிலேயே அதிகமா சுத்துற ஆட்களுக்கு தான் ஒரு அன்பு வேண்டுகோள். நீங்க இப்ப நிறைய தண்ணி குடிக்கணுமே, நீங்க இப்ப டிரைவ் பண்ணிட்டே இருந்தா எப்படி, எங்க தண்ணி சோர்ஸ் எங்க வச்சுப்பீங்க? கேஸ் வச்சிருக்கீங்களா? தண்ணி நிறைய
5: தண்ணி வச்சிருக்கிறோம், நாங்க தண்ணி கணக்க குடிக்கல, அதனால வாஷ்ரூம் போறதுக்கு வசதிகள் குறைவு.
1: அதுதான் சொல்றேன், இப்ப வந்து ஏன்னா நிறைய டிராவல் பண்ற ஆட்களுக்கு வந்து அந்த பாடி ஹீட்னால நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா, லேட்டர், இப்ப தெரியாது லேட்டர் லைஃப்ல. அதனாலயே வந்து அடிப்படை விஷயம் வந்து நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறதான்.
5: தண்ணி குடிக்க வேணும், குடிக்கிறேன்னா தெரியும் கெல்த்தி வைஸ் அது குடிக்கத்தான் வேணும், நானும் குறைவா தான் குடிக்கிறது, அந்த அளவுக்கு வெக்கைக்கு தக்க மாதிரி குடிக்கிற பழக்கம் குறைவு, வாஷ்ரூம் பிரச்சனை இருக்கு.
1: வந்து சில பேர் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா ஜாலியா கார் ஓட்டிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்க, அதுலயே பணம் சம்பாதிச்சிடறேன் அப்படின்னு, ஆனா உள்ள உட்காந்து பாக்குறவங்கதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு.
5: எவ்வளவு கஷ்டம் இருக்கு எங்களுக்கு,
1: கரெக்ட், நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நினைச்ச நேரத்துக்கு தண்ணி கூட குடிக்க முடியாது இல்ல,
5: எவ்வளவு கஷ்டங்களோட நாங்கள் எவ்வளவுக்கு சமாளிக்க கஷ்டங்கள் எங்களுக்கு வந்து வரும், நாங்கள் எல்லாத்தையும் பொறுமையா
1: சமாளிக்கணும். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் தான் உங்களுக்கு. தேவதாஸ் சொல்லுங்க, யார தத்தெடுக்க விரும்புறீங்க?
5: எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. முதலாவது எனக்கு ஒரு ஒரு கஷ்டப்பட்ட படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ள ஒரு பிள்ளைகள் ஆராய்ந்தாலும் ஒரு ஆளை விருப்பம் எதிர்காலத்தை நாங்கள் சிறப்பா கொண்டு போகணும். ரெண்டாவது
1: உங்களை
5: நகைச்சுவை மெழுகான ஒரு கான்சமான ஒரு போயை எங்கட குடும்பத்துல இருந்தால் இவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கை முழுக்க இருக்கலாம் நான் யோசிக்கிறேன்.
1: ஓ மை காட், நான் அப்படியே பறக்கிறேன் சீலிங்ல போய் உட்கார்ந்து,
5: எனக்கு ஒரு தலையடியோ ஒரு கஷ்டமோ ஒன்றும் வராது, உங்களுக்கு எல்லாம் இந்த வயதிலேயே உணர்ந்து கொண்டு நடக்கிறீர்கள், உங்களோட கதை பேச்சுகளை பார்த்தால் எல்லாரோடையும் சேர்ந்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜீவனாக தான் இருக்கிறீர்கள், அதனால உங்களை வச்சிருந்தா எங்களுக்கு எந்த காலத்திலும் கஷ்டம் வராதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா உங்களை சூப்பரா அப்படி உட்கார வச்சு காப்பாத்துறேன் பாருங்க ஜம்முனு, இனிமே வந்து உங்களுக்கு கவலையே கிடையாது அப்படிலாம் சொல்லிடுறேன் நான். ஆனா நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஏன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவன் ஆட்டமே வேறன்ற மாதிரி. நீங்க ரிஸ்க் எடுத்து ஃபேமிலியில ஒருத்தரா கூப்பிடுறீங்க, எந்த தைரியத்துல
5: கூப்பிடுறீங்கன்னு தெரியல. ஆயிரம் பேர் கோடிக்கணக்கான ஆட்களை நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்களுடைய அதாவது உங்களுடைய இயல்பை காட்டி கொண்டுவீர்கள், அதால எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப ஒவ்வொருவரும் உங்களோட நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ள வேணும், உங்களோட நிகழ்ச்சியை கேட்க முடியும்னு சொல்லி எல்லாரும் ஆர்வப்பட்டு கொண்டிருக்கல, நீ கடைசி வரை நீங்கள் கூடாது செய்யறதுக்கு அல்லடி கூடாத தன்மைக்கு போக மாட்டீங்க கடைசி வரை.
1: ஓ தேங்க்யூ தேங்க்யூ, எனக்கு வெக்க வைக்கமா வருது, என்ன என்ன வெக்க வைக்கமோ என்ன வெக்கப்பட வச்சிட்டீங்க போங்க.
5: அது உண்மை, அது அது உண்மை, நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்த விரும்புறபடியா நீங்கள் எந்த ஒரு ஆக்களையும் கஷ்டப்பட வைக்க
1: மாட்டேங்கல
5: வாழ்க்கையில
1: பேசிட்டீங்க,
5: அது அது உண்மை, அது அதுக்கு நாங்கள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை சொல்ற கம்ப்ளைனோ அதை சொல்ற அதுல நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாதது அவை இந்த இயல்பாது.
1: பாட்டு என்ன கேட்கலாம் தேவதாஸ் உங்களுக்காக? ஆமா, அவங்க தலைமறை வைட்டாங்க, இன்னும் இப்ப வந்து இப்போதைக்கு வெளில வர மாட்டாங்க.
5: அப்படியான இல்லையாவா? அவ தன்னால இயலக்கூடிய பாட்டு உண்ட பாடுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நல்லதும் கூடாதோ பொது இடத்துல வந்து பாடுறதால அவ அந்த மகிமை கூட போகுது
1: இன்னும். கண்டிப்பா நீங்க ரிக்வெஸ்ட் பண்றீங்களே வந்துருவாங்க. தாரணி, பல பேர் உங்களை வந்து வலிமேல் விழி வைத்து காத்திருக்காங்க, தயவு செய்து வந்துருங்க தாரணி.
5: நான் இந்த பாட்டை இருக்கா அரைகுறையா கேட்டுட்டேன், கொஞ்சம் முழுக்க கேட்கல போனால ராஜீவ் புரோக்கர் அந்த பாட்டை திருப்பி கேட்கலாம்னு யோசிக்கிறேன்.
6: என்ன படம்?
5: வைதேகி காத்திருந்தால் இந்த படம் இருக்குதானே?
6: சரி, ஆமா.
5: அதுல இன்றைக்கு என் இந்த ஆனந்தமே முகத்தில் ஆடுதே எனது மனதே என்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்கு,
6: அருமையான பாட்டு, எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு.
5: அது நல்ல பாட்டு. அது நான்
6: வணக்கம். நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: சில பேர் வந்து விவேகம் தெரியாமல் முடிவு எடுக்கிறாங்க, எடுத்துட்டு போட்டு
6: பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும்.
7: அதெல்லாம் பின்னாடி வருத்தப்படுவாரு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க நிறைய தெரிஞ்சிருச்சுல எப்படி இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மாறிட்டோம், நீ மாறிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்.
6: இல்ல, நானே வார்னிங் கொடுத்துட்டேன், சொல்லியும் அவங்க வந்து நம்பிக்கையா வந்து கூப்பிடும்போது நான் என்ன பண்ண முடியும்?
7: அவங்க தலையில எழுதிருக்கிறது யாரு
6: மாத்த முடியும்? ரமேஷ், யார தத்தெடுக்க போறீங்கன்றத கேக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு.
7: நான் வந்து என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து இப்போ இந்த பூமியில வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒரு சண்டை, சாப்பாடு, கேஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. அதனால வந்து நான் வந்து எப்படி முடிப்பேன்னா, நம்மளும் நிம்மதியா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கிற தொந்தரவு இருக்கக்கூடாது. நம்ம போய் யாரும் இல்லாம இருக்க ஒரு இடத்துல இருந்து நல்லா நம்ம ஜாலியா இருக்கணும், கடைசி காலத்துல அல்லணும், சொந்த காலம் அழைச்சின்னு போகணும், எல்லாம் பண்ணணும், பொண்ணாடி பிள்ளைங்களை அழைச்சின்னு போகணும், நண்பர்கள் நல்ல நண்பர்களை அழைச்சின்னு போகணும். இல்லை நல்ல நண்பர்கள் நீங்க இன்க்ளூடாக தெரியும் எனக்கு. இருந்தாலும் போய் நல்லா சந்தோஷமா இருக்கணும். இந்த போரு இதெல்லாம் இந்த நாளடிமா தான் அங்க தண்ணி காணும், காவிரில தண்ணி வரல, அங்க தண்ணி வரல, இன்னும் அந்த பிரச்சனை வேணாம். அதனால ஒருத்தரை தத்து எடுத்துட்டா எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், எந்த பிரச்சனை இருக்காது, ஆபத்து வருதான்னு. எலன் மாஸ்க்
6: நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க, அதேதான். இந்துக்களுக்காக வந்து ஒரு கோயில் கட்டப்படுது மார்ஸ்ல அப்படின்னா அதோட தலைமை வந்து நீங்களா இருப்பீங்க?
7: நினைச்சிட்டு
6: இருக்கேன்.
7: ஆமா, மத்தபடி இங்க நான் அவரை தத்தெடுக்கிற இவரை தத்தெடுக்கிற அதெல்லாம் பேச்சு அடிச்ச முடியாதுதான்
6: சொல்லி. சரி, கரெக்ட் தான். ஆனா அடிச்சா படுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற
7: மாதிரி யாரு இதுவரையும் அங்க எடுக்கல இல்ல அவரை
6: யாரும் எடுக்கல. அதான் ஏன் எடுக்கலன்னு நான் யோசிச்சிருந்த, ஒருவேளை வந்து அவரோட ஆட்டிடியூடு பிடிக்கலையோ அப்படின்னு
7: நினைச்சிருந்தாங்க. இல்ல, இவர்கால இந்த ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிறதுனால பயப்படுறாங்களோ தெரியல.
6: எப்படி வேணா தலைகீழா மாறிடும்
7: அப்படின்னா. இருந்தாலும் நானும் போல்டு டிசிஷன் தான் எடுத்துட்டு நானு. அதனால ஏன்னா நான் ஒரு கால ட்ரம்ப் ரசிகர் மண்ண கலைச்சிருக்கனால அதனால போல்டு டிசிஷன் நான் எடுத்துட்டு, அதனால பிரச்சனை கிடையாது. அவரை தான் எடுக்கலான்னு
6: மஸ்க் எடுத்துருவோம். அருமை.
7: ஆமா, அதை எடுத்துட்டு பாடல் வந்து எந்திரன் பாடல், எறும்பிலே ஒரு இதயம் முளைச்சிருங்க பாடல். சோ அந்த மாதிரி அங்க ரோபோ எல்லாம் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற பாடல் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். ஒருத்தர் வந்து ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ஏதாவது நல்ல காரியம் செய்யணும், இதே மாதிரிதான், யாராவது உதவி பண்ணும், உதவிகாரங்க உதவி பண்ணும், ஏழைகள் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல நீங்க அனாதையை தத்து எடுக்கலாம், யாராவது தத்து எடுக்கலாம், அவங்க பிடிச்சவங்களை அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது, பெரிய கம்பெனி இது, அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து சொன்னா, நான் வந்து என் சீனியர் மேனேஜர் இருக்காரு, அவர் தான் என் கம்பெனி ரொம்ப டிசிஷன் மேக்கர், அவரு அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் ஒரு கூட இருந்தால் நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஃபேமிலியில ஒரே பிரச்சனை அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க. வீட்டில் வந்து இவர் எங்கடா அவங்களோட இவங்களோட அவங்களோட மாமியார் பண்டாட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் முடிப்பு நாங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பரை தத்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். யாருன்னா, அவங்களுக்கு அம்மா சின்னம்மா ரெண்டு பேர் இருக்காங்க, சின்னம்மாவை தத்து எடுக்கணும்னு சொல்லிட்டேன். சின்னம்மா சாத்தோடு உடனே முன்னாடி வந்து பலான்னு ஒரு அற விட்ட. என்னையா நம்ம இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க சின்னம்மாவை தத்து எடுக்கிறேன்னு சொன்ன உடனே மாமியார சேர்ந்து இன்னொரு அற விட்ட. யோ எனக்கு அவன் முன்னாடிக்கு நாலு தங்கச்சி இங்க இருக்காங்க, யாரோ ஒரு தத்து எடுத்தா கூட எனக்காக கொஞ்சம் பாரம் குறையும் அப்படின்ட்டு திருப்பி ரெண்டு பேரும் இவன் அற விட்டான். நீ இங்க தத்து எடுத்து எனக்கு அப்பா ப்ரொமோஷன் தான் கிடைக்கும், அங்க நான் தத்து எடுத்து வாழ்க்கையில ப்ரொமோஷன் ஜெனரல் மேனேஜர் ஆயிருவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா ப்ரொமோஷன் எடுத்து என்ன ப்ரொஜெக்ட் செலவு
6: தானே,
7: இப்பயே சாப்பாட்டுக்கு அன்றாடம் காய்ச்சிய பாத்துட்டு இருக்கோம், தட்டு எங்க வைக்கிறோம் துண்டு வைக்கிறேன் தெரியும் முடிச்சிட்டு இருக்கோம். அது அசின் கல்யாணம் பண்ணி அதுக்கு ரெண்டு பிள்ளைய பார்த்து இது தொந்தரவா அதனால தான் அது எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டா. சோ அதனால வந்து அந்த மாதிரி யோசனை சில பேர் இருப்பாங்க புரியுதுங்களா.
6: நன்றி ரமேஷ், நன்றி.
7: நன்றி.
6: நேர்கள் அனைவரும் அனைவரையும் காக்க வைத்து எதிர்பார்க்க வைத்து வந்திருக்கிறார். இதோ தாழை தலைப்பி அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். அலு வணக்கம். வணக்கம் தாரணி. உங்களுக்காக யூரோப்ல இருந்து ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு சத்தியம் அனுப்பியிருக்காங்க எனக்கு ஒரு மெசேஜ். ஆமா
8: இல்ல இதுக்கு அவங்களோட தலையெழுத்து நான் என்ன செய்யணும்,
6: கடல் கடந்து போனாலும் வேதாளம் தோள்லதான் ஏறி உட்காரும் அப்படின்னா
8: இல்ல இல்ல அவ மட்டும் இல்ல எல்லாத்த தலையெழுத்தும் எந்த இருக்குல்ல நான் என்ன செய்யணும்.
6: ஆல்ரெடி வந்து நான் தான் ஏற்கனவே சொல்ல வேண்டியதுவே அதை நான் சொல்லலை, இப்போ சொல்லிடுறேன். யாரெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி ரெனியூ பண்ணலையோ அவங்கெல்லாம் முதல்ல ப்ரீமியமை கட்டிட்டு வந்து ஆமாம் சைன் பண்ணிடுங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இது ரொம்ப முக்கியம் இந்த தருணத்தில், அதை நான் சொல்லியே ஆகணும். வழக்கமா கேட்டு ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே அப்ப எல்லாரும் தயார், நீங்களும் தயாரா? சொல்லுங்க.
8: நான் நாலு பேர், அண்ணாவும் இல்ல தம்பியும் இல்ல. அப்ப ஒரு அண்ணா ஒரு தம்பி அது நிறைய காலத்தை விருப்பம். அண்ணாவை தத்து எடுக்கிறேன்னா ஒரு அண்ணாவை தத்து எடுத்தேன், இதை விட அண்ணா எடுத்து அந்த கூட இருதா இருக்கு.
6: அண்ணாவோ தம்பியோ யாரோ ஒருத்தர் நான் தான் இருக்கேன்ல.
8: நான் முதல் உண்மையா ரவிபாலு அண்ணா சொல்றதுக்கு முதலே நான் உங்களை தான் நேற்று
6: வச்சுக்கிட்டேன்.
8: இதே அண்ணன் வந்து குழப்பிட்டா நான் இன்றைக்கு எடுக்கா விடுவோம்னு ஜோசிச்சேன்.
6: ஓ பல பேர் லைன்ல நிக்கிறாங்கன்றீங்க.
8: பயத்துல போயிடுவாங்க போயிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க.
6: சரி இதுக்காகவே ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ ரெடி ரெடி பண்ணிடலாம் பாண்டவர் பூமி படத்துல வர மாதிரி.
8: எனக்கு பாட்டு வந்து இந்த பாட்டு கேப்பேன், உங்க ஆத்தங்கரமே.
6: அப்படியா? எதனால? சும்மா ஜாலிக்காக.
8: சும்மா ஜாலிக்காக.
6: ஓகே கேட்டுருவோம். நான் கூட யாரை நம்பி நான் பிறந்தேன் அந்த பாட்டு கேப்பீங்க. ஓகே அப்ப இன்னைக்கு வந்து இப்ப எல்லாரும் வந்து எல்லாரும் அமைதியா உட்கார சொல்லிடலாமா? ஒரு கிளாஸ் தண்ணியோட எந்த பாட்டு ஆத்தங்கரம் பரமையில் இருந்தா? ஓ சூப்பர். ஓகே வி ஆர் ரெடி.
8: ஓகே ரெடியா?
6: எஸ் ரெடி. நான் எல்லாத்தையும் மியூட் பண்றேன், பாடுங்க.
8: மொட்டையில் சோறும் நான் பருத்தியானே சத்து தோட்டி வந்தேனே
6: ஆஹா சூப்பர் தாரணி, நீங்க என்ன ஸ்விம்மிங் பூல்ல இருந்துட்டு பாடுனீங்களா? ஏன்னா எங்களுக்கு வந்து உங்களோட நெட்ஒர்க் ரொம்ப பேடா இருந்ததா அப்படின்னு விட்டு விட்டு கேட்டுச்சு. ஐயோ அப்படியாச்ச, இது வந்து மன்னிக்கணும், இது வந்து செல்லாது தாரணி எங்களுக்கு வந்து. ஆமா ஏன்னா நிறைய நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்ததுனால உங்களுடைய அந்த குயில் போன்ற குரலை வந்து ஒழுங்கா கேட்க முடியாம போச்சு எங்களுக்கு தெளிவா. பாடுறதுக்காக நான் வந்து எல்லார் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய கைத்தறல்
8: கொடுக்குறேன்.
6: வந்து புயல் மாதிரி ஏகப்பட்ட கால் போக போகுது, சுத்தி ஆம்புலன்ஸ் போச்சுன்னா யாரும் பதறாதீங்க. ஓகே எல்லாம் ஆல் சார்ட்டட் தான். ஆனால் தாரணி எங்களுக்காக நீங்கள் வந்து நெட்ஒர்க் நல்லா இருக்கிற இடத்துல இன்னொரு தடவை இதே பாட்டையே நீங்கள் மறுபடியும் பாடி கட்டினாலும் ஓகே
8: தான்.
6: சூப்பர், சோ ஸ்வீட் ஆஃப் யூ, ரொம்ப நன்றி.
8: நன்றி நன்றி, வணக்கம்.
6: நன்றி தாரணி, மீண்டும் சந்திப்போம் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்
9: செல்வகுமார்.
6: வணக்கம் செல்வகுமார், நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? தாரணி மூலமா நான் வந்து நினைச்சு வச்சிருந்த தோற்றமே வந்து டோட்டலா வேற. நான் உங்களை பாக்கும்போது டோட்டலா வேற, விஷுவலா வேற மாதிரி இருந்தீங்க. அதான் நான் வந்து வேற மாதிரி ஒரு செல்வகுமார்னா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றம் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அதை வந்து ஆனால் நீங்கள் உங்களை நேரில் பார்க்கும்போது, ஐ மீன் ஃபோட்டோவில் பார்க்குறப்ப பயங்கர வித்தியாசமாக இருந்ததா, ஓ அப்படியா இவர் தான் செல்வகுமார்னு சொல்லிட்டு தாரணிக்கிட்ட கேட்டு எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. எல்லாருக்குமே அப்படி தானே, யாராக இருந்தாலும் குரலை ரொம்ப நாள் கேட்டுட்டு நேரில் பார்க்கும்போது நம்ம மைண்டில் ஒரு ஒரு இமேஜ் இருக்கும், அது மாறிடும். சூப்பர், நல்லா இருக்கு. நீங்கள் வந்து
9: எனக்கு தெரியல,
6: நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்க. நாம தாரணி சொல்லி தான் எனக்குமே தெரியும். பரவாயில்ல, வருவோம் விஷயத்துக்கு, வருவோம்
9: விஷயத்துக்கு, வருவோம். நான் சொல்ற அளவுக்கு
6: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க, யாரு யாரு தத்தடிக்க போறீங்க?
9: நான் நயன்தாரா.
6: அது சரி, நயன்தாராவை எந்த உறவா தத்தெடுக்க விரும்புறீங்க, மகளாவா இல்ல? ஹலோ, என்ன அமைதி ஆயிட்டீங்க செல்வகுமார், தைரியம் இருந்தா நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. சொல்லுங்க, என்ன உறவா தத்தெடுக்க விரும்புறீங்க? கேர்ள் ஃப்ரெண்டா? ஆசை. விக்னேஷ் சிவன் வந்துருவார் நடுவுல, பரவாயில்லையா? குறுக்க கௌசிக் வந்தா
9: வேணுமா
6: இப்ப கேக்குறதுக்கு? அது சரி, ரைட். இது யாருமே
9: என்ன
6: உங்ககிட்ட இருக்கு
9: அந்த கட்டம் பாட்டு கட்டம் ஸ்விமிங் பூலுங்க நீங்க படம்
6: நீங்க? ஆமா பாத்து, படம் பார்த்தேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பீச், அந்த அந்த
9: ஸ்விமிங் பூல்ல?
6: ஆமா
9: அந்த பாட்டு கட்டம் நடக்குது.
6: ஆமா
9: அது நல்லா இருக்கு.
6: ஓ அந்த விஷுவல் சொல்றீங்க, ஓ அது வந்து உங்ககிட்ட அதே மாதிரி உங்களுக்கும் அந்த செட்டப் இருக்குன்றீங்க? விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
10: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: What's happening?
13: So sad. உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
14: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
15: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
16: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
15: 905-417-6069.
16: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
17: வணக்கம் ராஜு. தாரணியா காக்கு நன்றி. அவ பாடினது நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுங்க, கேட்க கிளியர் இல்லாம இருந்துச்சு. துணைவுச்சு ஆனபடியா அது இதே கிளியர் இல்லைன்றபடியா அவ ஒரு மியூசிக் கனெக்ட்ல கூப்பிட்டு பாட வைங்களேன்.
6: மியூசிக் கனெக்ட்ல கூப்பிட்டுருவோமா?
17: எல்லாரும் பாப்பம் அலை தானையில தானே பார்த்ததாயும் இருக்கும். மியூசிக் எல்லாருக்கும் புருஷோத்தபுரம் பாட போறது ரெண்டு பேரையும் போட்டு பாட விடலாம். பார்க்க நல்லா இருக்கு. நாங்களும் பாத்தோம். நானும் இன்னும் காணையில எங்களோட ஊர் தான் அவ இன்றைய ஊர் தான் காணையில. நாங்க விளக்கிட்டோம் தானே தானே அதபடியே நாங்களும் பார்த்ததா இருக்கும். மியூசிக் கணக்கு கூப்பிடுங்க.
6: போட்டுருவோம் அப்படியே, அவ்வளவுதானே. மியூசிக் கனெக்ட்ல போட்டுருவோம். அது மட்டும் என்ன,
17: எல்லா நேர்களும் உங்களை தத்தெடுக்க தெரியணும். வெளியில போனோம் ஓனானே நானே சொல்லுவானா? நன்றி.
6: சூப்பர். ஆனா அதே வருத்தம் தான் எனக்கும் தாரணி. நீங்க வந்து பாடினது சூப்பரா, அந்த ரெண்டு மூணு போர்ஷன் தான் எங்களுக்கு கிளியரா கேட்க முடிஞ்சது. மற்ற போர்ஷன்லாம் வந்து கிளியராகவே இல்லை, சுத்தமா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் நெட் லைன் நெட்ஒர்க்ல. அதனால அன்பு வேண்டுகோள், மறுபடியும் இதே பாட்டையே நீங்கள் வந்து இன்னொரு தடவை எங்களுக்காக தெளிவாக நல்ல நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல உட்காந்து பாடி காட்டினா நல்லாயிருக்கும். அது ஒரு அன்பு வேண்டுகோளை சொல்லிக்கிட்டு அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
18: வணக்கம் ராஜா. சுதா.
6: வணக்கம் சுதாண்ணா. காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
18: நான் வந்து நோத்துல இருந்தா வெறுக்கங்கள. நானும் இந்த போன் நெட்ஒர்க் பிரச்சனை வந்துதான் கிளியர் நினைச்சேன். அப்ப எல்லாரும் கிளியர் இல்ல பரவாயில்ல. நான் எதிர்பார்த்தது தாராவிய பாட்டு வந்து
6: சூப்பர். அப்ப தாரணி நோட் திஸ் நேர் விருப்பம், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, டொய்யும் டொய்யும் அந்த பாட்டு நீங்க வந்து உங்களுடைய குரல் அப்படியா? சூப்பர். அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல நீங்க வந்து எங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும் தாரணி, பிளீஸ். அன்பு வேண்டுகோள்.
18: வெயில் எடுத்த கொஞ்சம் டென்ஷன் ஆனது பாட்டு சரி அமையல. நான் வந்து நீங்க ராஜு அதுக்கு முதல்ல நீங்க நாலஞ்சு பேர் சர்ஜரி செய்யணும். சர்ஜரி தான் இந்த தத்தெடுக்கிறது யாரு ரசிகன் மத இது எல்லாம் சர்ஜரி செஞ்சுதான் தத்தெடுக்கும்.
6: சர்ஜரி செஞ்சுட்டா? ஏன் இந்த தைரியம் வேற யாருக்கும் வராது, ஒன்லி சுதானாக்கு மட்டும்தான் வரும். அப்படி நாங்கள் வந்து என்னதான் ஒரு நாட்டையும் ஆட்டி படிக்கிற ஆளாக இருந்தாலும் அவரையும் ஆட்டி படிக்கிற ஆள் சம்சாரம் தான் அப்படின்றீங்களா?
18: உண்மையிலேயே நாங்க அதாவது 2009 முதல்ல ஒரு அப்பா அம்மா எல்லாம் அந்த போர்ல இது பண்ண தான் நாங்க
6: ஆரம்பிக்கிறது கஷ்டம் இல்லையா?
18: இல்ல இல்ல நம்மளால ஏல முடியாம இல்ல, ஆனால்
6: கமிட்மெண்ட்.
18: ஆனால் இப்ப வந்து யாராவது ஃப்ரீயா இருந்தா கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தந்துருக்கலாம்னு யோசிக்கிறேன்.
6: எதுக்கு ஏற்கனவே 18 வச்சிருக்கீங்க, இது இதுக்கு மேல 19வது கேர்ள் ஃப்ரெண்ட் வேற தேவையா உங்களுக்கு? போதும், மத்தவங்களும் கொஞ்சம் விட்டு வைங்க. ஒரு என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
18: எனக்கு படத்தை மறந்துட்டேன், பிரசாந்தும் சரண் நடிச்ச படம்
6: பாட்டு பயங்கர வைபிங் பாட்டு. இப்ப வேற அடுத்து தேவா வேற வரப்போறாரு கனடாவுக்கு. வராரு August 15. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச ஆள் வராரு, நேர்ல மீட் பண்ணிருவீங்க இப்ப கூடிய விரைவில். சூப்பர், அந்த பாடல் உங்களுக்காக கொஞ்சம் லேட்டா வரும். நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க சிரிச்சு ஜாலியா இருக்கிறது கேக்கதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கோயில்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டுதல் போட்டீங்களா?
12: வருவோம்
6: உங்களுடைய
12: கொழும்புக்கு வந்தது என்ன கல்யாணம் கட்டா இங்க கர்நாடக வாசகர் வந்து முதல்ல பார்த்த உடனே அழகன் படம், அதுல பானம் பிடிச்சாதான் எனக்கு
6: பிடிச்சது.
12: அந்த கோழி பூவும் நேரமாச்சு அந்த பாட்டை கூடையும் மட்டும் போடும்.
6: கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமா, அந்த பாட்டா?
12: நானும் பிசினஸ் பண்றேன்.
6: ஓகே, அந்த பாட்டே போடுறோம். அழகன் திரைப்படத்துல தான் அந்த பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்காக போட்டுறேன் கண்டிப்பா. சரியா,
12: நன்றி
6: நன்றி காசிநாதன், சோ ஸ்வீட். டப்புன்னு வந்தாரு, ரெண்டு கண்டுக்கும் பதில சொன்னாரு, போயிட்டே இருக்காரு. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம்
19: பிரபா.
6: வணக்கம் பிரபா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் பிரபா. பிஸி ஸ்கெடியூல் இருக்கீங்க போல, ரெண்டு மூணு தடவை கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டீங்கல்ல. நிகழ்ச்சி முடியற நேரத்துக்குள்ளார வந்து கனெக்ட் பண்ணதுக்கு நன்றி. எலோன் மஸ்க் ஆல்ரெடி ஏ டேக்கன், எலோன் மஸ்க் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ரமேஷ் வந்து தத்தெடுத்துட்டாரு.
19: ரெண்டு ரெண்டு சாய்ஸ் வச்சிருந்தேன், ரெண்டுமே சொல்லிட்டாங்க.
6: அடடா,
19: தனியம் ராஜம்
6: சொல்லிட்டாங்க.
19: அவ எலோன் மஸ்க் மாறிட்டேன்.
6: ஆஹா, எலோன் சரி. இப்ப எலோன் மஸ்கியும் வந்து ஆல்ரெடி டேக்கன், ரமேஷ் எடுத்துட்டாரு. அவர் தவிர வேற யாரு எடுக்கலாம் லிஸ்ட்ல?
19: அவர் தவிர வேற யாருக்குன்னா இனி விராட் கோலி தான் எடுக்கணும்.
6: இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்கு அந்த பதில். ஓகே, விராட் கோலி வந்து தத்தெடுத்து, வை நாட், பெர்ஃபெக்ட், நல்லா இருந்தது, நைஸ். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக பிரபா.
19: நன்றி,
6: நிகழ்ச்சி முடியறப்ப கூப்பிட்டுட்டீங்க, சூப்பர். அந்த டைமிங் பிடிச்சிருந்தது எனக்கு. இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3 FM.
20: வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.